கேட்டு பாடலை பாடியவர் கேஜே யேசுதாஸ். பாடல் இடம்பெற்ற படம் மன்னன். அடுத்து சந்திப்பு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை. 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 1ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பம்.
1: அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி இப்பொய்த்து நகை.
2: ஒருவர் இல்லாத விடத்து அவரை பற்றி பழித்து பேசி அவரை நேரில் காணும் போது பொய்யாக சிரித்து பேசுவது அறத்தை அழித்து தீமைகளை செய்வதை காட்டிலும் தீமையானது ஆகும். குறள் எண் 182, அதிகாரம் புறங்கூறாமை.
1: அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி இப்பொய்த்து நகை.
2: ஒருவர் இல்லாத விடத்து அவரை பற்றி பழித்து பேசி அவரை நேரில் காணும் போது பொய்யாக சிரித்து பேசுவது அறத்தை அழித்து தீமைகளை செய்வதை காட்டிலும் தீமையானது ஆகும். குறள் எண் 182, அதிகாரம் புறங்கூறாமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடலுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் தம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். தமிழக அரசில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னணியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் வூஷு 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ரோஷி பீனா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 இணைத்தாடும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேச நேரு அவர்கள். நேர்களை இன்று காலை 7:00 வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது என்ற தலைப்பில் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. நேயர்களே, இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 1:30 வரை 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். அதேபோல் மாலை 4:02 முதல் 4:30, 5:30, 6:30, இரவு 7:30 நேரங்களிலும் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். நேர்களை, காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திரைநாடு நிகழ்ச்சியில் இன்று அரும்பாவூர் மரச்சிற்பங்கள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு பகை நட்பாகிய உங்கள் இனிய தருணம் குறித்து பேச இருக்கிறீங்க சிநேகிதிகள் எல்லாம். பிற்பகல் 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். அதனைத் தொடர்ந்து வெந்தயத்தின் வியக்க வைக்கும் பயன்கள். பிற்பகல் 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:07 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், உலக நுரையீரல் தினம் நேர்முகம் பங்கேற்பவர் டாக்டர் ஓ எம் முஹைதீன் ஹாஜி அவர்கள்.

காலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை. இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் 5 காப்பியங்கள் தமிழரின் பண்பாட்டு பொக்கிஷம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 இன்றைய நிகழ்வின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சிந்திப்போம். எல்லா வகையான ஒழுக்கங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. உயிரும் உடம்பும் சேர்ந்து அமைந்திருப்பதனால்தான் உலகமே வாழ்கிறது. உயிர் தனித்து நில்லாது, உடம்போடு சேர்ந்தே நிற்கும். இந்த உடம்பு சோற்று பிண்டம். சோறு இல்லாவிட்டால் சோர்ந்துவிடும். உயிர் வாழ உடம்பு வேண்டும். உடம்பை உணவால் ஓம்புதல் வேண்டும். சோறில்லாவிட்டால் பசி நோய் உண்டாகும். எல்லா நோய்களையும் விட கொடியது பசி நோய். அது வந்துவிட்டால் எல்லா வகையான அறங்களும் ஆசாரங்களும் அழிந்து போகும். தானம் தவம் ஆகிய இரண்டும் உலகத்தில் நிற்க வேண்டும். இல்லறத்தார் தானத்தால் சிறப்படைகிறார்கள், துறவறத்தார் தவத்தினால் சிறப்படைகிறார்கள். இந்த இரண்டும் நிற்க வேண்டுமானால் பசிப்பிணியானது போக வேண்டும். பசிப்பிணியை போக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மழை. அதனால் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதினின் என்று பாடினார் திருவள்ளுவர். நமது நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. பசித்து வந்தவர்க்கு அன்னமளிப்பது ஒரு சிறந்த தானம். ஒருவன் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைக்கின்ற இடம் பசித்தவர் வயிறு என்கிறார் திருவள்ளுவர். இடம்பட வீடு எடேல் என்று அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்கிறாள். விளைநிலம் அழிந்து போகிறது, உடம்பை வளர்த்தற்குரிய அன்னத்திற்கு உரிய நெல் விளையாமல் போகின்றது. இது கூடாது. நிறைய நெல் விளைந்தால்தான் அறம் செய்ய முடியும். பழைய காலத்தில் எல்லா மக்களும் சோம்பல் இல்லாமல் வேளாண்மை செய்தார்கள். பிச்சை கேட்கிறவன் ஒரே ஒருவன்தான், அவன் துறவி. எத்தனை தொழில்கள் வளர்ந்தாலும் மனிதனுடைய மூலத் தேவையாகிய சோறு கிடைக்கவில்லை என்றால் மற்ற தொழில்களினால் பலனில்லை. சடையப்ப வல்லல் பலருக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் பரிசு பெற்றுப் போக ஒரு புலவர் வந்தார். அப்போது சடையப்ப வல்லல் நெல் மூட்டைகளை தம்முடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடுக்கிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் வண்டியிலே இருந்து நெல்மணிகள் சிந்தி வழியில் கிடந்தன. வள்ளல் அந்த நெல்லை பொறுக்கி தமது மேல் துண்டில் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த புலவர் ஒருவர், வீதியில் சிந்தி கிடக்கிற நெல்லை பொறுக்கும் கருமியாக இருக்கிறாரே, இவர் நமக்கெங்கே பரிசு கொடுக்கப் போகிறார் என்று சடையப்ப வள்ளலை பற்றி எண்ணினார். புலவருடைய முகத்தை பார்த்தபோது சடையப்ப வள்ளலுக்கு அவருடைய எண்ணம் விளங்கிப் போனது. சடையப்பர் அந்த புலவரை தம்

0: வீட்டுக்குள் அழைத்துச் சென்று இனிமையாக பேசி சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்லி இலையை போட்டு உட்கார வைத்தார். ஆனால் இலையில் சோற்றை வைப்பதற்கு பதிலாக கை நிறைய பொன்னை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்த புலவர் முகத்தை சுளித்தார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நெல்லை விட பொன் உயர்ந்தது அல்ல என்று காட்டவே பொன்னை கொண்டு வந்து இலையிலிட்டார் சடையப்பவள்ளல். புலவருக்கு உண்மை விளங்கியது. பொன்னால் உடம்பு வளராது, அரிசிதான் உடம்பை வளர்க்கும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த புலவர். என்னிடம் பொருள் சேர்ந்தால் நானும் அன்னதானம் செய்யலாம், அதற்கு வழியில்லை, எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அத்தகைய எண்ணமுடையவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவபூர்வமான உரையில் ஒரு தந்திரத்தை அருள்கிறார் அருணகிரிநாத பெருமான். நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தாலும் அது பெரிய சோறு ஆகிவிடும். ஒரு பிடி சோறு கொடுத்தால் மலையளவு சோறாகிவிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய தொலையா வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் இப்போது நீங்கள் கொடுக்கும் பிடி சோறு கட்டுச்சோறாகி வந்து உங்களை சேரும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். பசி என்று தெருவில் வந்து நிற்பவனை பார்த்து நாளைக்கு வா, பாயாசத்தோடு அமுது படைக்கிறேன் என்று சொல்வதை விட நொய்யாக இருந்தாலும் வெறும் கீரையாக இருந்தாலும் இருக்கிறதை இருக்கிறபோதே முதலில் அவனுக்கு ஒரு பிடி கொடுத்துவிட்டு உண்ணுவதுதான் உயர்வு. இப்போது செய்கிற அறம் சிறிதாக தோன்றினாலும் அது பயனாக விளைகிறபோது பெரிதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அன்னதானத்தை செய்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:29. கடமையில் கண்ணா இருத்தலே கடவுளுக்கு செலுத்தும் முதல் பிரார்த்தனை.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:35. மலர்களை சுற்றி மனம் கமழும், அதுபோல செயற்கரிய செயல்களை சூழ்ந்து புகழ் திகழும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. சிந்தை மனம் குழப்பமடையாமல் இருந்தால் அச்சம் என்பதே இல்லை. காரியங்கள் கடினமாகும் பொழுது நாம் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தால் வெற்றிதான்.

பார்க்கும் பார்வை அவனாகும் அந்த பார்வை.

அவனிடத்தில் அந்த தூயோன் ரஹ்மானை தொழுதிடுவோம், அவன் திருக்குர்ஆன் வழியில் நடந்திடுவோம்.

0: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:45. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மழைக்காலம் முடிந்தவுடன் அடைப்பான் நோய், தொண்டை அடைப்பான் நோய், சப்பை நோய், துள்ளுமாரி நோய், நீலநாக்கு நோய், கோமாரி நோய் உள்ளிட்ட தொற்று நோய்கள் கால்நடைகளில் அதிகமாக பரவ வாய்ப்புள்ளது. அடைப்பான் நோயினால் மாடுகள், பன்றிகள், ஆடுகள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகின்றன. இந்த நோயின் அறிகுறிகளாவன அதிக காய்ச்சல் மற்றும் இறப்பு, திடீரென்று ஏற்படும் ஆசனவாய், மூக்கு காது வழியாக உறையாத இரத்த கசிவு உண்டாகும். தொண்டை அடைப்பான் நோய் மாடுகள், ஆடுகள் மற்றும் எருமை மாடுகளில் அதிகமாக உண்டாகும். பாதிக்கப்பட்ட ஆடு மாடுகள்ல அதிக காய்ச்சல் உண்டாகும், தொண்டையில் வீக்கம் உண்டாகும், மூச்சு திணறல் இருக்கும். கோமாரி நோயின் பாதிப்பு இருக்கும்போது இந்நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். துள்ளுமாரி நோயானது ஆரோக்கியமான சிறுவயது செம்மறி ஆட்டுக்குட்டிகளில் அதிகம் ஏற்படும். பால் குடிக்கும் பருவத்திலிருந்து திடீரென்று வேறு தீவனத்திற்கு மாறும்போது நோய் தாக்கம் உண்டாகிறது. காலை மாலை நேரங்களில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகள்ல அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தட்டை புழுக்களின் தாக்கம் இந்நோயின் தீவிரத்தை அதிகப்படுத்தும். சில ஆடுகள்ல சோர்வு, வலிப்பு, பிசுபிசுப்பான பச்சை நிற கழிச்சல் இருக்கும். நீலநாக்கு நோய் செம்மறி ஆடுகள்ல கூலிகாய்டஸ் கொசுக்கள் கடிப்பதன் மூலமாக பரவுகிறது. பாதிக்கப்பட்ட ஆடுகள்ல அதிக காய்ச்சல் உண்டாகும், வாய் தசை பகுதிகள் வீங்கி காணப்படும், நாக்கு நீல நிறத்துல காணப்படும், கணுக்கால் பகுதிகளில் புண் உண்டாகும், ஆடு நொண்டி நொண்டி நடக்கும். கோமாரி நோய் வந்த கால்நடைகள்ல அதிக காய்ச்சல் உண்டாகும், வாய்ப்பகுதி, உதடு, ஈறு, நாக்கு, கால் குழம்பு, இடுக்கு, பால்மடி, காம்பு பகுதிகளில் கொப்புளங்கள் உண்டாகி புண் ஏற்படும். நாக்கை அடிக்கடி சுழற்றி கொண்டு அதிகமாக எச்சில் வழிந்தபடி இருக்கும். காலை தரையில் தட்டி கொண்டிருக்கும், தீவனம் உட்கொள்ளாது. சினை மாடுகளில் கருச்சிதைவு ஏற்படும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அளவு குறைந்துவிடும். இந்த அனைத்து தொற்று நோய்களும் தமிழகத்தில் பரவலாக காணப்படுவதால் கட்டாயமாக கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும். குடற்புழு நீக்கம் செய்த பிறகு 3 முதல் 4 வாரம்

வாக்களித்து தடுப்பூசி கொடுத்தால் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். தடுப்பூசியானது காலை மாலை வேளைகளில் கொடுப்பது நல்லது. தடுப்பூசி கொடுக்கும்போது கால்நடைகளில் அதிக அயர்ச்சி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக வெப்பம் உள்ள மதிய வேளைகளில் தடுப்பூசி கொடுப்பதை தவிர்க்கவும். தடுப்பூசி குளிர்சாதன பெட்டியில் சரியான வெப்பநிலையில் பொதுவாக 4 டிகிரி செல்சியஸில் பராமரிக்கப்பட்டு வருகிறதா என்று பார்த்து வாங்குதல் நல்லது. கால்நடைகளுக்கு தடுப்பூசி கொடுக்கும் வரை குளிர்ந்த வெப்பநிலையை பின்பற்றுவது அவசியம். தடுப்பூசியின் காலாவதி, தேதி, அளவு, செலுத்தும் வழிமுறைகளையும் சரியாக பின்பற்ற வேண்டும். தடுப்பூசி போட்ட பிறகு ஒத்தடம் கொடுப்பதை தவிர்க்கவும். ஒரு வார காலத்திற்கு கால்நடை

0: அனைத்து கால்நடைகளுக்கும் கட்டாயமாக மழைக்காலத்திற்கு முன்பு தடுப்பூசி போட்டுக்கொள்வது அவசியம். அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி மட்டும் அந்நோய் கிளர்ச்சி ஏற்படும் இடங்களில் உள்ள கால்நடைகளுக்கு போட வேண்டும். அனைத்து கால்நடைகளுக்கும் தடுப்பூசி அளிப்பதன் மூலம் நோய் தொற்று பரவுவதை தடுக்க முடியும். விவசாயிகள் கால்நடை மருத்துவரை அணுகி மழைக்காலத்திற்கு முன்பு சரியான நேரத்தில் தங்கள் கால்நடை செல்வங்களுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுதல் வேண்டும். இதனால் மழைக்காலத்திற்கு பிறகு வரக்கூடிய தொற்று நோய்களை முற்றிலுமாக தடுப்பதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார இழப்பையும் தடுக்க முடியும். வீட்டு தோட்டங்களில் பயிரிட்டுள்ள கத்தரி, மிளகாய், அவரை போன்ற காய்கறிகளிலும் செம்பருத்தி, ரோஜா போன்ற மலர் செடிகளிலும் மாவுப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது. மாவுப்பூச்சியின் கழிவுகளை உண்ணுவதற்காகவே எறும்புகள் கட்டாயமாக கூட்டமாக செடியை சுற்றி காணப்படும். இவை இலை தண்டு போன்ற பகுதிகளில் ஒட்டிக்கொண்டு அவற்றின் சாற்றை உறிஞ்சிவிடுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி காய்ந்து கருகி வாடி மடிந்துவிடும். அது மட்டுமல்ல, செடிகளில் கருப்பு பூசணம் ஏற்படும். மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்த வீட்டில் நாம் தினமும் வடிக்கின்ற சாத வடிநீரில் கொஞ்சம் சோற்று பருக்கைகளை போட்டு நன்றாக கலக்கி 3 நாட்கள் மூடி வைக்க வேண்டும். 3 நாட்கள் கழித்து திறந்து பார்க்கும்போது ஒருவித புளிப்பு நீரில் உண்டாகும். அந்த புளிப்பு நீரை நன்றாக கலக்கி அதனுடன் 3 சொட்டு பாத்திரம் கழுவ பயன்படுத்தும் சோப்பு வாட்டர் அல்லது துணி துவைக்க பயன்படுத்தப்படும் சோப்பு லிக்யூட் சேர்த்து மாவுப்பூச்சிகளின் மீது ஸ்ப்ரேயர் கொண்டு நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். இதனால் மாவுப்பூச்சியின் மேல் உள்ள மெழுகு பூச்சி கழன்று சிவப்பு நிறத்தில் காணப்பட்டு அவை மடிந்துவிடும். இந்த கலவையை 2 வாரங்களுக்கு ஒரு முறை சிறிய அளவிலான வீட்டு தோட்ட பயிர்களுக்கு தெளிக்கலாம். மாவுப்பூச்சியின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த எறும்புகளை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். எறும்பு பொடி, வசம்புத்தூள் போன்றவற்றையும் செடிகளை சுற்றி தூவிவிடலாம். இந்த எளிய முறையில் இயற்கையான பாதுகாப்பு கொடுப்பதுடன் மாவுப்பூச்சியை எளிதாக கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 49 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:54. நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துள்ளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காளிச்சரன். நான் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். புதுகமலை உலோக பாரம்பரிய பல்லுயிர் உயிர்கோள பாதுகாப்பு பகுதியின் ஒரு அங்கமாகும். பல அழகிய அருவிகள் உள்ளன. குறிப்பாக குற்றால அருவி புதுகமலையில் உள்ளது. மழைக்காலத்தில் இங்கு வெள்ளம் பெருக்கெடுக்கும் காட்சி அற்புதமானது. அகத்தியர் மலை உச்சி சுமார் 1868 மீட்டர் உயரம் கொண்டது. தாவரங்கள் மருத்துவ மூலிகைகள் ஏராளம். மேக மலைக்காடுகள் சோலை காடுகள் பசுமை வனங்கள் இந்த மலையை சுருகமாக்குகின்றன. குற்றாலம் தென்னகத்தின் இஸ்பா என்று அழைக்கப்படும் இடம். அகத்தியர் கூடம் நோக்கிய பாதை மிகவும் சவாலானது மற்றும் புனிதமானது.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என் பெயர் காளிச்சரண்.
1: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. சுற்றுச்சூழல் என்பது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றியதாகும். சுற்றுச்சூழல் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியதாகும். ஆதிகால மனிதன் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையையே நடத்தி வந்தான். மனிதன் தனது அத்தியாவசிய தேவையான உணவு உடை மற்றும் இருப்பிடம் போன்றவற்றுக்கு மட்டுமே இயற்கையை சார்ந்திருந்தான். ஆனால் காலப்போக்கில் மனித சமூகம் வளர்ச்சி அடைவதன் வாயிலாக மாற்றம் பெற தொடங்கியது. மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் உச்ச நிலையான நிமிர்ந்த உடல்நிலை, கைகளின் மேம்பட்ட செயல்பாடு மற்றும் புத்தி கூர்மை ஆகியவற்றால் பிற உயிரினங்களிலிருந்து அவன் வேறுபட ஆரம்பித்தான். பழைய கற்காலத்திலிருந்து புதிய கற்காலம் வரையில் காலப்போக்கில் சக்கரத்தின் பயன்பாடு, நெருப்பின் பயன், இரும்பாலான கருவிகளை செய்தல், வேளாண் தொழிலுக்கு தேவையான கருவிகளை படைத்தல் என மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தன் வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொண்டான். மக்கள் தொகை பெருக தொடங்கியதால் மனிதன் தனது எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகியது. நகரங்கள் விரிவடைய தொடங்கின. மனிதன் தன்னை சுற்றியுள்ள சூழலை தனக்கு ஏற்ப மாற்றத் தொடங்கினான். இங்குதான் சுற்றுச்சூழல் பாதிக்க தொடங்கியது. கிராமங்களிலும் மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியது. நவீன சமூகத்திற்கு ஏற்ப கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவைகளுக்காக நகரை சார்ந்திருக்க வேண்டியதொரு நிலை உருவாக தொடங்கியது எனலாம். உயர்கல்வி, படிப்புக்கேற்ற வேலை, தரமான மருத்துவம் போன்ற காரணங்களுக்காக கிராமத்திலிருந்து நகரை நோக்கி மக்கள் வெளியேற தொடங்கினார்கள். இதனால் நகரங்கள் விரிவடைய தொடங்கின. மக்கள் தொகை பெருக பெருக இடப்பற்றாக்குறை ஏற்படுகிறது. பெரு நகரங்கள் மற்றும் நகரங்களில் குப்பைகள் குவிவதால் முறையற்ற திடக்கழிவு உருவாகிறது. கல்விக்காகவும் வேலைக்கு செல்லவும் மனிதர்கள் அதிக அளவு வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். நீர், மரம் மற்றும் கனிம வளங்கள் போன்ற இயற்கை வளங்களின் பயன்பாடு அதிகரிக்க தொடங்குகிறது. மின்சார நுகர்வும் அதிகமாகிறது. இதனால் இயற்கையின் சமநிலை பாதிப்படைய தொடங்குகிறது. மனிதர்களின் அடிப்படை தேவையான குடிநீர், வசிப்பிடம் போன்றவற்றை ஏற்படுத்தி தருதல், தரமான கல்வியை தருதல், சுகாதாரமான மருத்துவ வசதியை கிராமங்களிலிருந்து நகரம் வரை ஏற்படுத்தி தருதல் போன்றவற்றை அரசு செயல்படுத்தப்படும் பட்சத்தில் கிராமங்கள் தன்னிறைவு பெற்று கிராமங்களிலிருந்து மக்கள் நகர நோக்கி வருவதை குறைக்க முடியும். இதனால் நகரமயமாதல் குறைவதோடு இயற்கை வளங்களையும் அழிவிலிருந்து பாதுகாத்து சுற்றுச்சூழலை நாம் காப்பாற்றலாம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சி நேர்களே, இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையணும். நீங்கள் நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு பேரலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம், தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று தென் மாவட்டங்களிலே எங்கு பார்த்தாலும் சுண்ணாம்பு படிவங்கள் இருக்கின்றன. சுண்ணாம்பு பொருட்கள் தயாரிக்க வேண்டிய கற்கள் கிடைக்கின்றன. நிறைய இடங்களில் சுண்ணாம்பு சூளைகள் வைத்து அதை பயன்படுத்தப்படக்கூடிய சுண்ணாம்பாக மாற்றுவதற்கு அந்த சூளைகளை வேக வைத்து அந்த சுண்ணாம்பை தான் விட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய நிறுவனங்கள் வாங்கி அங்கே இயந்திரங்கள் மூலமாக வேக வைத்து பவுடர் ஆக்கி அழகாக 1 கிலோ 2 கிலோ 20 கிலோ என்று பாக்கெட் போட்டு விற்பனை செய்வதால் அந்த தொழில் சிறிது நலிவடைந்துதான் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த சுண்ணாம்பை வாங்கி அதன் மூலமாக பல கலர்களை அதில் சேர்த்து சாக்பீஸ் தயாரிப்பது, வெற்றிலை பாக்கு போடுவதற்கு சிறிய சின்னஞ்சிறு பிளாஸ்டிக் டப்பாவில் நல்ல பதப்படுத்தப்பட்ட நல்ல சுத்தமான சுண்ணாம்பினை போட்டு அதில் லேபிள் ஒட்டி விற்பது, இப்படி சுண்ணாம்பு மூலம் பல்வேறு வகை பொருட்களை தயாரித்து இன்று தமிழகம் எங்கும் அதேபோல் தமிழ்நாட்டில் தயாரித்து இதர மாநிலங்களுக்கும் நிறைய நிறுவனங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுண்ணாம்பு பொருட்கள் மூலப்பொருள் விலை குறைவாக கிடைப்பதாலும், வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதாலும், தண்ணீர் வசதி இருப்பதாலும், போக்குவரத்து வசதி இருப்பதாலும் இது உடனடியாக தொடங்கப்படக்கூடிய தொழில். இலகுவாக விற்கலாம். சிறிய பெட்டி கடைக்கு நீங்கள் போய் சுண்ணாம்பு டப்பா கட்டால் கொடுப்பார்கள். எந்த கடை ஃபேன்சி ஸ்டோர் முதற்கொண்டு இந்த கலர் கலர் சாக்பீஸ்களை நாம் வாங்க முடியும். அதுபோல் பல்வேறு வகை இண்டஸ்ட்ரிகளுக்கு பயன்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டில் போட்டு விற்பனை செய்யக்கூடிய சுண்ணாம்பு பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொண்டு எல்லா வகையான சுண்ணாம்பு பொருட்களையும் விற்பது ஒரு லாபகரமான தொழிலாகும். அதேபோல் இதற்கு பெரிய முதலீடு தேவையில்லை. அதுக்கு தேவையான அச்சுக்கள், அந்த மோல்டுகள் தனியாக விற்பனைக்கு கிடைக்கின்றன. அந்த சாக்பீஸை கலர் தனியாக, ஒயிட் வெள்ளை சுத்தமானவர்களை தனியாக பேக் பண்ணி அதிலே லேபிள் ஒட்டி ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அட்டைப்பெட்டியிலே வைத்து நீங்கள் அருகில் உள்ளவர்களுக்கு நீங்களே கொண்டு போடலாம். இப்போ ஒரு ஊரில் இருக்கிறீர்கள், ஒரு 100 கடை இருக்கின்றதோ அங்கே போடலாம். அதே நேரத்தில் மற்ற மாவட்டத்தின் தலைநகர், இதர மாவட்ட தலைநகர்கள், முனிசிபாலிட்டிகள் போன்ற இடங்களில் நிறைய பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஒரு நர்சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் டியூஷன் சென்டராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இவை தேவைப்படுகின்றன. அதுபோல் பல்வேறு கோடுகள் போட, நில அளவை பண்ணுவதற்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஏராளமான இடங்களில் இந்த சாக்பீஸினுடைய தேவை அதிகரித்து விட்டது. இன்ஜினியர்களுக்கு, சிவில் இன்ஜினியர்களுக்கு பலர் வாங்குவார்கள். அப்போது நீங்கள் ஆன்லைனில் விற்பனை செய்யலாம். ஒவ்வொரு பெரிய ஊர்களுக்கு ஏஜென்சி கொடுத்து எல்லா கடைகளிலும் போட்டு வசூல் பண்ணலாம். எனவே அதிகம் இயந்திரத்துக்கு அதிக செலவாகாது. ஆனால் சரியாக கணக்கு வழக்குகள் வைத்து ஜிஎஸ்டி நீங்கள் வைத்திருக்க வேண்டும். காரணம், உங்களுடைய பொருட்கள் பல்வேறு இடங்களுக்கு போகும்போதும் கடைகளில் இருக்கும்போதும் அங்கே அதிகாரிகள் வந்து கேட்கும்போது தரமாக இருக்கிறதா, வேறு பொருட்கள் கலந்திருக்கிறதா என்று பார்க்க

0: எனவே அதற்குரிய அனுமதியை பெற்று எங்கு எந்த ஊரில் தயாரிக்கிறீர்களோ அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து அல்லது நகராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். கட்டாயமாக பில் போட்டு அனுப்புவதற்காகவும் மூலப்பொருட்களை நீங்கள் வாங்கி வருவதற்காகவும் ஜிஎஸ்டி இருக்க வேண்டும். அந்த லேபிள்களை அழகாக தயாரிக்க வேண்டும். சிறிது நோட்டீஸ்கள் அடித்து விளம்பரம் செய்யலாம். மாதம் ஒரு முறை சின்ன பத்திரிகைகளிலே சின்னஞ்சிறு விளம்பரங்களை கொடுக்கலாம். ஊர் ஊருக்கு எந்த ஊருக்கெல்லாம் போகிறீர்களோ அங்கே இருக்க வியாபாரிகள் மூலமாக சின்னஞ்சிறு ஸ்டிக்கர் தயாரித்து நீங்கள் கொடுத்தீர்களானால் அவர்கள் அந்த பகுதியில் வெட்டி விடுவார்கள். அப்போதுதான் அவர்களுக்கும் வியாபாரமாகும் என்பதால் அப்படி விளம்பரத்திற்காகவும் செலவு செய்ய வேண்டும். அதிக வேலையாட்கள் தேவையில்லை. நீங்களே முன்னின்று தயாரிக்கலாம். நீங்களே வாரத்துக்கு 2 நாள் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்றும் வண்டிகளை அனுப்பிவிட்டு நேரில் சென்றும் அங்கே மார்க்கெட்டிங்கை கவனிக்கலாம். இதற்கு வேறொரு நபர் போட்டோ அதற்கு வாகனங்கள் வாங்கி இப்படி பல்வேறு வகையில் அகலக்கால் வைக்காமல் வண்டிகளிலே அனுப்பலாம். பெரிய அளவில் டேர்ன்ஓவர் ஆகும்போது சிறிய குட்ஸ் ஆட்டோ ஒன்று வாங்கி கொண்டீர்களால் ஒரு 100 கிலோமீட்டர் வரை உள்ள ஏரியா முழுவதும் போய் அது போட்டுவிட்டு வந்துவிடும். எனவே நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை பயன்படுத்தி அன்றாடம் விற்கக்கூடிய இது பல்வேறு வகைகளுக்கு தேவைப்படுவதால் எப்படி மெழுகுதிரி கடையில் கொண்டு வைக்கிறார்கள் அதை அவ்வப்போது விட்டுக்கொண்டே இருக்கும். அந்த பாக்கெட் முடிந்தவுடன் மீண்டும் பெரிய கடைக்கு சென்று வந்து வாங்கி விடுவார்கள். இப்படி அன்றாடம் போய்கொண்டே இருக்கக்கூடிய விற்பனையாகக்கூடிய அருமையான துறை. இதில் 50,000 வரை நீங்கள் முதலீடு போட்டால் மாதம் ஒரு 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது நிறைய பேர் ஏற்றுமதியும் செய்கிறோம் என்று சொன்னார்கள் நான் விசாரிக்கும் போது. எனவே பல நாடுகளுக்கு தேவை இருப்பதாக தெரிகிறது. பெரிய அளவிலே வளர்ந்த பிறகு பெரிய ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களை கொண்டு தயாரித்து நீங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்க முடியும்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் ஆதவன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஷால்ஹாடா, சுதா ரகுநாதன், ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஹேரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:06.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 7:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்து தமிழே அமுதே தான் கேட்க இருக்கிறோம். நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று பா இளங்கோ அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற முறையால், நடக்கின்ற நெறியால், மற்றவருக்கு செய்கின்ற உதவியால் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்கின்றார்கள். வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவார், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாவார் என்பார். ஆம், மற்றவர்களால் செய்ய முடியாத இயலாத கடினமான செயல்களை கூட சிறப்பாக செய்து முடிக்கின்ற தன்மை உடையவர்கள் பெரியவர்கள் ஆவார்கள். சிறியவர்களோ செய்ய தகுந்த செய்வதற்கு எளிமையான செயல்களை கூட செய்கின்ற ஆற்றலின்றி, திராணியின்றி, முயற்சியின்றி அதை செய்யாமல் சோம்பலிலே மூழ்கி கிடப்பவர்கள் ஆவார்கள். தமிழ் மூதாட்டி ஔவை பெருமாட்டி இந்த மானிட வர்க்கத்தினை மூன்று வகையாக பிரித்து காட்டுவார். சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குலா மாலை வேல்கண்ணாய் கூறு உவமை நாடின் பலா மாவை பாதிரியை பார் என்பது அவருடைய பழமையான பாடல். அதாவது, அழகிய மாலையை அணிந்த வேல் போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த மனிதர்களிலே மூன்று வகையான மனிதர்கள் இந்த உலகில் உலா வருகிறார்கள். அதிலே உயர்ந்தவர்

0: யார் என்று சொன்னால், சில நல்ல செயல்களை மற்றவர்களுக்கான உதவியை யாரும் சொல்லாமலே தானாகவே செய்து முடிக்கின்ற ஆற்றல் உடையவர்கள், செய்யும் எண்ணம் உடையவர்கள், நல்ல மனம் உடையவர்கள். அவரை விட கொஞ்சம் தாழ்ந்த இடைப்பட்ட மனிதர்கள் ஒரு சிலர் உண்டு. அவர்கள் எப்படி என்றால், ஒரு பணியை அல்லது செயலை அல்லது உதவியை மற்றவர்களுக்கு செய்துவிட்டு அதை சொல்லி சொல்லி பெருமைப்பட்டு கொள்பவர்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், சொன்னாலும் செய்ய மாட்டார்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ, நல்ல செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ அவர்களுக்கு சிந்தித்தும் இருக்காது. இவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால், என்ன செய்ய வேண்டுமானால், மூன்று எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். பலா மா பாதிரியை பார் என்று. பலாமரம் பூக்காது, ஆனால் காய்க்கும், தித்திக்கின்ற கனியை தரும். அதனுடைய இனிமையான சுளைகளை கொண்ட அந்த பழங்களை சாப்பிட்டால் மற்றவர்கள் பலனடைவார்கள். இவர்கள் முதல் வகை மனிதருக்கு உவமையாக சொல்லப்படுபவர்கள். இரண்டாம் வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மாமரத்தை போன்றவர்கள். மாமரம் என்ன செய்யும்? பூக்கும், காய்க்கும், பழுக்கும். எதையுமே சொல்லிவிட்டு செய்கிற இரண்டாவது வகை மனிதர்களுக்கு இவர்கள் உவமை. மூன்றாவது ஒரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாதிரி மரத்தை போன்றவர்கள். பாதிரி மரம் பூக்கும், காய்க்காது, அதனால் பழுக்காது, இந்த உலகத்தில் மக்களுக்கு எந்த பயனும் தராது. அதே போல இவர்கள் சொன்னாலும் செய்ய மாட்டார்கள், சொல்லிவிட்டும் செய்ய மாட்டார்கள். எதுவுமே செய்யாமல் மனிதர்களுக்கு எவ்வித பயனையும் தராமல் இருப்பவர்கள் ஆகும். தென்னை மரமும் பனை மரமும் இதை போன்றுதான். இந்த தென்னை மரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் நீர் இட்டு நட்டு எருவிட்டு பாதுகாத்து வளர்த்தால் அது நமக்கு பலன் தரும். நாம் தென்னை மரத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் விட வேண்டும், உரம் போட வேண்டும், பராமரிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அது நமக்கு இளநீர், தேங்காய், ஓலை போன்ற பொருட்களை தரும். அதுபோல் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். ஆனால் பனை மரம் அப்படி அல்ல. பனை மரத்தை பொறுத்தவரை மண்ணிலே நாம் இதை ஊன்றாவிட்டாலும் கூட அது தானாகவே விழுந்து முளைத்து, எவரும் நீர் விடாவிட்டாலும், எவரும் எரு விடாவிட்டாலும், அதை எவரும் பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தும் அது தானாக விழுந்து முளைத்து வளர்ந்து மானிடருக்கு தேவையான பதநீர், நுங்கு, பனம்பழம், குளிர்ச்சி காலத்திலே கூரை வேய்வதற்கு தேவையான ஓலை, அத்தனையையும் தருகிறது. இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், கைமாறு கருதா கடப்பாடு என்று சொல்லுவார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கைவிட்டாலும் கண்டுகொள்ளாவிட்டாலும் நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கின்ற உயரிய குணம் படைத்த நல்லவர்கள், நல் இதயம் படைத்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்ளோ உலகு என்பது வள்ளுவம் தருகின்ற கருத்து ஓவியம். மலைக்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிடப் போகிறது? உலக நன்மையை கருதி மக்களுக்கு பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்து அவர்கள் தாகத்தையும் தணித்து அவர்கள் விளைநிலங்களுக்கும் பயன்பட்டு ஆடு மாடுகளுக்கும் பயன்பட்டு இந்த உலகத்தை வாழ வைக்கிறதே இந்த மழை என்று சொல்லி அவர் பெருமையாக பேசுகிறார். இந்த உலகத்திலே இன்னொரு பழமொழி உண்டு, தண்ணீரே குடிக்காத மரம், ஊருக்கே தண்ணீர் கொடுக்கும் மரம் இந்த பனைமரம் என்று பனைமரத்தை போற்றி சொல்கின்ற பழமொழி உண்டு. வாழ்க்கையிலே மானிட வர்க்கமும் நல்லது செய்து எதையும் பிரதிபலனை எதிர்பாராமல் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகில் வாழ்வதனால்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். முடிந்தவரை நல்லவராக வாழ முயற்சிப்போம். நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே. நேரம் சரியாக காலை 7:18. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்து ஐ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில, கார்கி அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:24. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
4: ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம், நம்ம பேசுகிற இங்கிலீஷும் ஸ்டைலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஒரு 2 ரூல் சொல்லி கொடுத்தேன். அந்த 2 ரூல் இருக்கட்டும். இது போக நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் வாக்கியங்கள் ஆகிறது. எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் மாற்றினா நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்டைலாக போகும், எங்கே ஆரம்பிக்கலாம். ஆங்கிலத்தில் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும். முதல் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் ஒரு பெரிய பிரயாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமே அப்படின்னு நினச்சேன். வாரத்தின் நாட்கள், மாதங்கள், இதை வந்து நம்ம சரியாக சொல்கிறோமா, அதிலே முதல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். முதல்ல வாரத்தின் நாட்களை பார்க்கலாமே. இப்போ சண்டே, இப்போ சண்டே இந்த டே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஏஎன்ஆ அப்படின்னு அந்த எழுத்து இங்கிலீஷில் கிடையாது. இங்கிலீஷில் அதை சொல்லும்போது அந்த ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஏஇ அப்படின்னு 2 சவுண்டாக மாறிடும். இஐ இருந்தால் எப்படி வாசிப்போம், ஐ. அப்போ சண்டே அப்படின்னு போகாமல் சண்டே, சண்டே, சண்டே, டெய், டிஇஐ, டெய், சண்டே. அடுத்தது மண்டே. அடுத்தது டியூஸ்டே. நம்ம டியூஸ், டியூஇஎஸ் தான் ஸ்பெல்லிங், ஆனால் அதை வாசிக்கும் போது டியூஸ்டேன்னு வந்துடும். அடுத்து வெட்னஸ்டே அப்படின்னு வாசிப்போம், அது வெட்னஸ்டே இல்லை, வென்ஸ், WENZ, அவ்வளோதான், வென்ஸ், வென்ஸ்டே, வென்ஸ்டே. அதே மாதிரி தேர்ஸ்டே, THUR S தான் வரும், அதுவும் ஜெட் ஆயிரும் இங்கிலீஷில். அதுதான் தஸ் புஸ்ன் சத்தம் கேட்குறது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சாட்டர்டேயில் இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஆர் வவல் சவுண்டு இல்லைன்னா அது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சாட்டர்டே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இதே மாதிரி மந்த்ஸ், ஜான்வரி, ஜான்வரி, ஜான்வரி, ஜான்வரி, ஃபெப்ருவரி, மார்ச். இந்த ஆர் வந்து சைலண்ட் ஆயிரும். அப்போ சிஹெச், இந்த சிஹெச் எங்கே வந்தாலுமே நம்ம முன்னாடி ஒரு இட்டு சவுண்டு சேர்த்துக்கணும், மார்ச். இப்போ MATCH வந்து மேட்ச் மாதிரி, இது மார்ச். அப்புறம் ஏப்ரல், மறுபடியும் அதே ஏ தான், ஏ என்ன கிடையாது, ஏப்ரல், EIPRIL இருந்தால் எப்படி வாசிப்போம், ஏப்ரல். மே, நம்ம மேன்னு வாசிப்போம் ஆடு கத்துற மாதிரி, அது இல்லை, மெய், உடம்புக்கு சொல்கிறோம் இல்லையா தமிழில், மெய். இந்த மந்த் ஆஃப் மெய், ஏப்ரல், மெய். ஜூன், நம்ம ஜூலைன்னு வாசிப்போம், அந்த ஜூலை இல்லை, ஜூலை, ஜூலை. அப்புறம் ஆகஸ்ட், மெல்ல ஒரு லிப்பை ரவுண்ட் பண்ணனா மெல்ல ஓ சவுண்டு வரும். இப்போ மலையாளிகள் வந்து லோரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆகஸ்ட், ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர், அக்டோபர். நம்ம அக்டோபர்னு வாசிப்போம், அக்டோபர், அக்டோபர். நம்ம நவம்பர்னு வாசிப்போம், அதுனா இல்லை, நெவ். இங்கிலீஷில் ஓ அப்படிங்கிறது 2 சவுண்டு வரும், ஆ இல்லை ஆரம்பித்து ஊவில் முடியும்பாங்க. இப்போ நம்ம நோ அப்படின்னு வாசிப்போம், அது இங்கிலீஷில் சொல்லும்போது ந, நேவ். அப்படியே மெல்ல ஒரு நாய் உருவுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கணும், ஒரு புக்கில் போட்டிருக்கேன், நேவ், நேவ். அது மாதிரி நவம்பர், நவம்பர், நேவ், நவம்பர், நவம்பர். டிசம்பர், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஜான்வரி, ஃபெப்ருவரி, மார்ச், அந்த ஆர் சைலண்ட் ஆயிரும், மார்ச், ஏப்ரல், ஏல ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஜூலையில் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இங்கே ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த டீ வரும்போது தான் மெல்ல சத்தம் கொஞ்சம் கூடும். அப்போ செப் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், செப்டம்பர், செப்டம்பர். இதை பார்த்தா அக்டோபர், அக்டோபர்னு வாசிக்க, அக்டோ, ஆ கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வாசு, அக்டோபர், நவம்பர். இதுலேயும் நோ சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த வெம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கும், நவம்பர், டிசம்பர், ரைட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற

0: இங்கிலீஷ் வந்து டோட்டலாக மாறிடும். ஒரு பெரிய ஒயிட் பேப்பரில் ஒரு ரெட் ஸ்கெட்ச் வச்சு அப்படியே டாட் டாட்டாக வச்சுட்டே வந்தோம், போதுமான அளவுக்கு டாட் வச்சிட்டோம்னா பேப்பரே வந்து ரெட் ஆயிரும். அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல வர மாற்றம் பின்னால் பெரிய மாற்றமாக நமக்கு தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ, நாளை பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 7:30 இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து நையாண்டி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். லியான் சுண்டர், கோல்டு தேவராஜ் இவங்கள்லாம் பாடியிருக்காங்க. ஜிப்ரான் இசையில் கோல்டு தேவராஜ் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக 7:34 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டுடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தக்காளி 27 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 38, புடலங்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 12, அவரைக்காய் 120, கொத்தவரங்காய் 20 ரூபாய், பாகற்காய் சிறியது 55 இருக்குது, பெரியது 45 ரூபாயில் இருக்குது, பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 36 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் 33 ரூபாயில் இருக்குது, 63 ரூபாயிலும் இருக்குது, சின்ன வெங்காயம் 98, காராமணி 36, கோவைக்காய் 65, தேங்காய் பெரியது 60 ரூபாயில் இருக்கு, சிறியது 56, வாழைக்காய் 40 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாய், மல்லி இலை 40, புதினா 70, கருவேப்பிலை 40, வெள்ளரிக்காய் 30, இஞ்சி 180, மாங்காய் 110, நார்த்தங்காய் 35, முள்ளங்கை 35 ரூபாயில் இருக்கு, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 46, ரிங் பீன்ஸ் 120, சவுச்சவ் 40, முட்டைகோஸ் 28, பீட்ரூட் 42, காலிஃபிளவர் 44, குடமிளகாய் 55, பஜ்ஜி மிளகாய் 55 ரூபாயில் இருக்கு, பூண்டு 280 ரூபாயிலும் இருக்கு, 300 ரூபாயிலும் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 130 ரூபாயில இருக்கு, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 180 ரூபாயில இருக்கு, சேம்பு 50, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 60, பனங்கிழங்கு 60. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, வாழைப்பழத்தில் செவ்வாழை 110 ரூபாயில இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 85, நேந்திரம்பழம் 100 ரூபாய், அதே மாதிரி பச்சை வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்குது, கற்பூரவல்லி 70, நாட்டு வாழைப்பழம் வந்து 65 ரூபாயில் இருக்குது, கோழிக்கூடு 65, எலுமிச்சைப்பழம் 180, ஆப்பிள் 200, அன்னாச்சி பழம் 70, மாதுளைப்பழம் 200, கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாயில் இருக்குது, வெள்ளை கொய்யாப்பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50, பப்பாளி 40, நெல்லிக்காய் 60, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிர்ணி பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக நிகழ்ச்சியில் அடுத்து சந்தோஷ் இசையில சித் ஸ்ரீராம், அலிஷா, ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. உமா தேவி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. கட்டப்பாவை காணும் திரைப்படத்துல இருந்து தான் கேட்க போறோம். நேரம் சரியாக 7:37 ஆயிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நாற்பது நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. முதல் தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2026, இந்த போட்டி சம்பந்தமான ஒரு தகவல் தான் கேட்க போறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைகளுக்கான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான நீச்சல் போட்டி, அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி, இந்த ரெண்டு போட்டியுமே பாத்தீங்கன்னா 16/9/2026 அன்று நடைபெறுகிறதா இருந்தது. ஆனால் இப்போ பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெற இருக்கிறதுனால மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போட்டி வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. நீச்சல் போட்டி மற்றும் கைப்பந்து போட்டி வந்து 6/10/2026 அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபர் 6 நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில் பங்கேற்கும் மாணவர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் எல்லாமே இந்த 6 வந்து உரிய நேரத்தில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 28/9/2026 அன்று நடைபெற இருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் வந்து 7/10/2026 அன்று காலை 8 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 தேதியும் 7 தேதியும் மாற்றி வச்சிருக்காங்க போட்டிகளை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத்தும் ஜோனிட்டா காந்தியும் பாடியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அனிருத் இசையில். நேரம் சரியாக காலை 7:42 ஆயிட்டு இருக்கு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
4: வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் இப்போ என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் தான் கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக 7:47 ஆயிட்டு இருக்கு. இன்று வந்து உலக ஆயுர்வேத தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுகிறது. எப்போவுமே உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது தான் நம் பாரத நாட்டின் தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். மனித வாழ்வு வந்து நோயின்றி நீண்ட ஆயுளுடன் இருக்கணும், அந்த வழியை காட்டும் உன்னத கலை தான் இந்த ஆயுர்வேதம். உலகிற்கு இந்தியா வழங்கிய இந்த அரிய பொக்கிஷத்தை போற்றும் வகையில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 23 தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆயுர்வேதம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுளின் அறிவியல், அதாவது சயின்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் இந்த தினம் வந்து தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு தான் கொண்டாடப்பட்டுச்சு. ஆனால் உலக நாடுகள் அனைத்துக்கும் எளிதாக பின்பற்றும் வகையில் ஒரு நிலையான டேட்டா இருந்தால் சரியா இருக்கும் மனதும் எப்பொழுதும் சமநிலை இருக்க வேண்டும் அப்படிங்கறது தான் ஆயுர்வேத தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தத்துவம் கொண்ட நாளா இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்றைய சூழலில் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது மிக அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. இப்போ இன்றைய அவசர உலகில் மன அழுத்தம், தவறான உணவு பழக்கம், அப்புறம் ரசாயனம் கலந்த மருந்துகள், இதனால் இந்த மனித உடல் வந்து பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இந்த சூழலில் ஆயுர்வேதம் வந்து நம்மளுக்கு நிறைய முக்கிய நன்மைகளையும் தந்துட்டு இருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா, காரணத்தை கண்டறிதல். ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதோட அறிகுறி

மட்டும் குணப்படுத்தாம நோய் வருவதற்கான வேர் காரணம் என்ன, அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு கண்டறிந்து வேரோட அழிக்கிறது இந்த ஆயுர்வேதத்தால முடியும். அது மட்டும் இல்லாமல் தினசரி ஒழுக்கம், அதிகாலை எழுவது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது, பருவ காலத்திற்கு ஏற்ற உணவு வந்து எளிய வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தருது. மன அமைதி, இது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதாவது உடலோடு சார்ந்த தியானம், யோகா மற்றும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள், இதன் மூலமா மனதையும் நம்மளால ஆரோக்கிய வச்சுக்க முடியும். சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் கடைபிடிக்கும் போது அந்த வருஷத்துக்கான கருப்பொருள் தீம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான ஆயுர்வேத தினத்துக்கான தீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஆயுர்

ஒரு ஆரோக்கியமான நாளைக்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எதிர்கால தலைமுறையினர் வந்து இந்த சக்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற இந்த வாழ்வியல் நோய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போதிலிருந்தே பாரம்பரிய உணவு முறைகள், யோகா அன்றாட வாழ்வில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலும் தான் இந்த டேயில் இதை சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஒரு அவசர சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லிட முடியாது. நாம் வாழ வேண்டிய ஆரோக்கியமான வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு சிறந்த ஆயுர்வேத மருந்தகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறையை பெருமையோடு போற்றி இயற்கையான வாழ்வியலுக்கு திரும்புவோம் அப்படின்னு உறுதியும் ஏற்கலாம். இந்த உறுதியோட பாடல் வந்துட்டே இருக்குது, சோனா பரியா தான் கேட்க போகிறோம். மரியான் திரைப்படத்திற்காக ஜாவ்ட் அலி நகாஷ் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலி அவர்களும் சோஃபியா அவர்களும் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:50.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் சரியா காலை 7:55 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவலை என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. என்னைக்குன்னா 25/9/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சங்கு கூட்டு அரங்கில் வைத்து மாவட்ட அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கோரிக்கைகள் கொடுக்கலாம், உங்க மனுக்கள் மீதான என்ன உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் உங்க மனுவோடனா, குடும்ப அட்டை நகல், தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை இருக்கு இல்லையா, UDID இருக்குல்ல, அந்த கார்டு எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி ஆதார் அட்டை, நகல், இது எல்லாமே உங்க மனுவோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி நடைபெற இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் முற்பகல் 11 மணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போறோம். கருப்பு திரைப்படத்திற்காக சாய் அபயங்கர் ஞானமுத்து பாடியிருக்காங்க. விஷ்ணு அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. சாய் அபயங்கர் இசையில் காடு மூடு தான் கேட்க போறோம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200 மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனுபாகர் பங்கேற்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேர்களே, நேரம் காலை 8:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் தொழிற்சாலைகளில் இரவு நேரங்களில் பெண்களை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பான சட்ட விவரங்களை பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் குறித்து தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் என்ற வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, இந்த மகளிருக்கு இரவு ஷிப்ட் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்னென்ன பாதுகாப்பு விதிகள் இருக்குது, அதை பற்றிய சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா தொழிற்சாலைகளில் பெண்களை இரவு நேரங்களில் வேலைக்கு அமர்த்துவது தொடர்பான சட்ட விவரங்களை பெண்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். முதல்ல பெண்களை இரவில் வேலைக்கு அனுமதிக்கலாமாங்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு விடை கண்டுபிடிக்கணும். கட்டாயம் அனுமதிக்கலாம், ஆனால் இதற்கு பெண்களின் முழு சம்மதம் கட்டாயம் தேவை. நிர்வாகம் பெண்களை கட்டாயப்படுத்தி இரவு ஷிப்டில் வேலை செய்ய வைக்கக்கூடாது, இது மட்டும்தான் விதிவிலக்கு. மற்றபடி இரவில் பெண்களை வேலைக்கு அனுமதிக்கலாம். பாதுகாப்பிற்கான தொழிலாளர் நலச்சட்டம் மற்றும் பிரிவு

0: இதுக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், தொழிற்சாலைகள் சட்டம் 1948, தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948, இதில் பிரிவு 66 உட்பிரிவு 1 உட்பிரிவு பி, இந்த சட்டத்தில் ஆரம்பத்தில் இந்த பிரிவு வந்து பெண்கள் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என கூறியது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு பிறகு, அதாவது வசந்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு வழக்கு, இந்த வழக்கின்படி பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்ற அடிப்படையில் தகுந்த பாதுகாப்பு நடைமுறைகளுடன் இரவு 7 மணி முதல் காலை 6 மணி வரை பெண்கள் வேலை செய்ய மாநில அரசுகள் விலக்கு அளித்து அரசாணை வெளியிட்டன. இந்த சட்டத்தின், இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வசந்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. தற்போது மத்திய அரசின் புதிய தொழில்சார் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் குறியீடு 2019 அப்படிங்கிறதுல பிரிவு 43 மூலம் இரவில் பெண்கள் பணிபுரிய சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரவு நேர பணிக்கு முதலாளிகள் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்னவென்றால், ஒரு தொழிற்சாலை நிர்வாகம் பெண் தொழிலாளர்களை இரவு நேர பணியில் ஈடுபடுத்த வேண்டுமானால் சில கண்டிப்பான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அது என்னென்ன வசதி பின்பற்ற விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதலாவதாக வர்றது போக்குவரத்து வசதி. பெண்களுக்கு வேலை தளத்தில் இருந்து வீட்டிற்கு செல்லவும் வீட்டிலிருந்து பணிக்கு வரவும் இலவச பாதுகாப்பான வாகன வசதி, அதாவது பிக்கப் அண்ட் டிராப்னு சொல்லுவாங்க, செய்து தரப்பட வேண்டும். அதே மாதிரி ஓட்டுநரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிபிஎஸ் வசதி வந்து இதற்காக பரிந்துரைக்கப்படுகிறது. அந்த வாகனத்தில் ஜிபிஎஸ் வசதி வைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே மாதிரி இந்த குழுவாக பணிபுரியிறாங்கல்ல, இந்த இரவு ஷிப்டில் குறைந்தது 10 பெண்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பெண்களை தொகுப்பாக மட்டுமே அமர்த்த வேண்டும். ஒரு பெண்ணை மட்டும் தனியாக இரவு பணியில் வைக்கக்கூடாது என்பது கட்டாயமான ஒரு வழிகாட்டு. அதே மாதிரி இந்த வேலை செய்யும் இடத்தில் போதுமான வெளிச்சம் மற்றும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருக்க வேண்டும். இது வந்து அவர்களுடைய பணியிட பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லக்கூடியது. பெண்களுக்கு என தனி ஓய்வறை, ரெஸ்ட் ரூம் இருக்கணும், தனி ஓய்வறை, கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பெண் பாதுகாப்பு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமை தடுப்பு குழு, அந்த போஷ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த கமிட்டி பணிபுரியும் இடத்தில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கவும் அது குறித்து புகார் அளிக்கவும் போஷ் ஆக்ட் 2013 கீழ் உட்புற புகார் குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி வேலை நேர கட்டுப்பாடு என்று பார்க்க போனால், சாதாரண வேலை நேர அளவான 8 மணி நேரத்தை தாண்டக்கூடாது. கூடுதல் நேரத்திற்கு அதற்கான மிக நேர ஊதியம், ஓவர்டைம் வந்து வழங்கப்பட வேண்டும், அதுக்கான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். தொழிற்சாலை நிர்வாகம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த அனைத்து பாதுகாப்பு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து தொழிலாளர் நல ஆய்வுத்துறையிடம் முறையான அனுமதி பெற்ற பிறகே பெண் தொழிலாளர்களை இரவு பணியில் அமர்த்த முடியும். ஆகவே பெண்கள் வந்து இரவு நேர பணியில் ஈடுபட வேண்டுமென்றால் அவர்கள் அந்த வேலையில் அனுபவம் மிக்கவர்களும் அந்த வயது உட்பட்டவர்களும் தான் அந்த வேலையில் இருக்க வேண்டும். மைனர் அடோலிசன்ட் இவங்களை வந்து இரவு நேர வேலைகளில் பயன்படுத்தக்கூடாது. அந்த வேலை செய்யும் பெண்கள் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலாக அவங்க வந்து எந்த வேலையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த பெண்களை அவர் இல்லத்திலிருந்து, அந்த இல்லத்தின் அருகிலிருந்து அழைத்து வந்து அந்த பணி செய்யும் இடத்தில் அவர்களை இலவசமாக விட வேண்டும். அதே போன்று பணி முடிந்த பிறகு அவர்களை திரும்ப அழைத்து சென்று அவர்கள் விரும்பும் இடத்தில், அவர்கள் வீட்டருகே அவர்களை விட வேண்டும். இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான தொழிற்சாலைகளில் வேலை செய்வதற்கான ஒரு மனநிறைவாகவும் உடல் ரீதியாகவும் எந்த பிரச்சனையுமின்றி அவர்களால் தனித்து வேலை செய்ய முடியும். ஆகவே பெண்கள் இரவு நேரத்தில் வேலை செய்யலாம், ஆனால் இந்த நிர்வாகமும் அந்த சூழலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு விரோதமாக கட்டாய வேலை இரவு நேரத்தில் கொடுக்கக்கூடாது என்பது இந்த சட்டத்தின் சிறப்பம்சமாகும். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இரவு நேரங்களில் பெண்களை தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவது தொடர்பான சட்ட விவரங்கள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்வது திரை இசை. ஏ. ஆர். ரஹ்மான் இசையில் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் காலை 8:15. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: 72 மேலகர்த்தா ராகங்களில் 11வதாக இடம்பெறும் ராகம் கோகிலப்பிரியா. கோகிலப்பிரிய ராகத்தின் சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சுத்தரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சத்துசுரி தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: கோட்டீஸ்வர ஐயர் அவர்கள் கோகிலப்பிரியா ராகத்தில் சுக வாழ்வு அடைந்து என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் அமைத்திருக்கிறார். கோகிலப்பிரியா ராகத்தில் சி.எஸ். நடராசுந்தரம் பிள்ளை அவர்கள் தங்க அவருக்கு இங்கு இனி இடமில்லை என்ற ஆதி தாள தான வர்ணத்தை ஏற்றியிருக்கிறார். கோடீஸ்வர ஐயர் அவர்கள் தென் திசையில் உள்ள திருச்செந்தூர் குமரக்கடவுளது சிவந்த பொன் போன்ற பாத தாமரைகள் குடிகொண்ட மனத்தோடும் குளிர்ந்த பண்ணாகிய கோகிலப்பிரியா என்ற ராகத்தையும் என்று கோகிலப்பிரியா ராகத்தின் சிறப்பினை விளக்குகிறார். அருணகிரிநாத சுவாமி அவர்கள் இரண்டாம் படைவீடாகிய திருச்செந்தூர் முருகன் மீது குமுதபதி வைரமுது சிந்த சிந்த சரணபரிபுர ஸ்ருதி கொஞ்ச கொஞ்ச என்று பாடியிருக்கிறார். இந்த திருப்புகழின் பொருள் ஆம்பல் மலருக்கு பதிலாகிய சந்திரனது பிறை தனது அமிர்த கிரணங்களை மிகவும் பொழியவும் திருவடியில் அணிந்துள்ள சிலம்பானது வேத வசனங்களை இனிமையுடன் ஒலிக்கவும் வளைவுடைய சடையானது அந்த திருநடனத்திற்கிணங்க அசைந்து தொங்கவும் மேன்மை பொருந்திய கங்கா நதி அசையவும் இனிய பாடல்களின் ஒலியும் வாத்திய ஒலியும் மிகுதியாக சப்திக்கவும் தாள வரிசையுடன் மேள ஒலிகள் முழங்க என்ற பொருளில் அமைத்திருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

சுதா ரகுநாதன் குரலில் இளையராஜா இசையில் பாடல் கேட்டோம். இவன் திரைப்படத்தில் இருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை

மருத்துவ நிபுணர் டாக்டர் நல் வாழ்வு அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் வெந்தயத்தின் வியக்க வைக்கும் பயன்கள் குறித்து கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. இப்போ நிமிர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. 102.6

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: மந்திரியாரே, உமது மனதில் நீர் என்னத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்?
2: ஒன்றுமே நினைக்கவில்லையே மன்னா.
1: போய் கூறாதீர். எனது நண்பனின் புதுமனை புகு விழாவிற்கு நான் தாமதமாக செல்ல வேண்டும், நான் அவமானப்பட வேண்டும், அதுதானே உமது நோக்கம்?
2: ஐயோ மன்னா, நான் அப்படி எண்ணுவேனா?
1: பிறகு எதற்காக காரை இவ்வளவு மெதுவாக ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்? நீ வேகமாக ஓட்டினால் தானே சரியான நேரத்தில் விழாவிற்கு செல்ல முடியும். 40 என்ன 40, 100 வேகமாக செல்லும்.
2: மன்னா, இது நகர் பகுதி, மக்கள் நடமாட்டம் மிக்க பகுதி, அதனால் 40 to 50 km வேகத்தில் தான் செல்ல முடியும். நகரத்தில், அதுவும் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி வந்து விட்டால் 40 to 30 km வேகத்தில் தான் செல்ல வேண்டும். இது சாலை விதிமுறை.
1: நான் நாடாளும் 73 இளையேசி மன்னர், எனக்கு விதிமுறையே கிடையாது.
2: அப்படி இல்லை மன்னா, சாலை விதிகள் என்பது நம் அனைவருக்கும் பொதுவானது.
1: விதிமுறை விதிமுறை என்று பேசிக் கொண்டிருந்தால் வேலைக்காகாது, நான் நேரத்திற்கு செல்லவும் முடியாது, 100 செல்லும்.
2: இதற்கு தான் ராஜமாதா தங்களை சீக்கிரமாகவே கிளம்ப சொன்னார். தாங்கள் தான் லேட் ஆக்கி விட்டீர்கள், இப்போது தாம் தூம் என்று குதிக்கிறீர்கள்.
1: என்ன இந்த மன்னரை பாரும், இதோ பாரும், நமக்கு பின்னால் வந்த கார்கள் வண்டிகள் எல்லாம் வேகமாக நம்மை கடந்து செல்கின்றன. நீதான் ஆமை வேகத்தில் காரை ஓட்டுகிறேன், புலி போல ஸ்பீடாக சீறிப்பாய வேண்டாமா? வேகத்தில் செல்லும்.
2: வேண்டாம் அண்ணா, அதிவேகம் வேண்டாம்.
1: இதோ பாரும் மந்திரியாரே, நமக்கு பின்னால் வந்த பச்சை நிற கார் கூட வேகமாக நம்மை கடந்து முன்னால் போகிறது. அந்த பச்சை நிற காரை முந்தி செல்ல வேண்டும். ஸ்பீடாக செல்லும், வேகமாக செல்லும்.
2: மன்னா, இந்த மந்திரியார் சொல்வதை கேளுங்கள், அதிவேகம் ஆபத்து.
1: ஸ்பீடாக செல்லும், இன்னும் வேகமாக. மந்திரியாரே, ஏன் காரை திடீரென்று நிறுத்தி விட்டீர்?
2: மன்னா, அதோ அந்த வளைவில் ஏதோ பயங்கர சப்தம் கேட்டது, ஒரே கூட்டமாகவே இருக்கிறது.
1: புதுமனை புகு விழாவிற்கு நேரமாகிறது, என்னவென்று சென்று விசாரித்து விட்டு வருகிறேன்.
2: என்னடா இது, பரபரப்பாக சென்று நமது மன்னர் ஏன் இவ்வளவு அடக்க ஒடுக்கமாக திரும்ப வருகிறார்? மன்னா, அங்கே என்ன சப்தம் கேட்டது, ஏதாவது விபத்தா?
1: ஆம் மந்திரியாரி, வளைவில் வேகமாக சென்ற ஒரு கார் விபத்துக்குள்ளாகிவிட்டதாம். இந்த சாலையில் என்ன வேகத்தில் செல்ல வேண்டுமோ அந்த வேகத்தில் மெதுவாக மெதுவாக சென்றால் போதும், அவசரமே இல்லை. மந்திரியாரே, காரை ஸ்டார்ட் செய்யுங்கள், நாம் மெதுவாக சென்றால் போதும்.
2: என்னடா இது, அதிசயமாக இருக்கிறது, இதுவரை வேகம் வேகம் என்றவர் இப்போது மெதுவாக மெதுவாக என்று கூறுகிறார். ஆஹா, விபத்தில் கவிழ்ந்து கிடப்பது நம்மை அதிவேகமாக கடந்து சென்ற பச்சை நிற கார் தானே மன்னர் வேந்தி?
1: அதே பச்சை நிற கார் தான் மந்திரியாரி.
2: ஓஹோ, மன்னரின் அடக்க ஒடுக்கத்திற்கு இதுதான் காரணமா? இப்போதாவது புரிகிறதா மன்னா, அதிவேகம் ஆபத்து.
1: ஆமாம் ஆமாம், மெதுவாக செல்லும்.

இல் ஆலா பிராஜு சுர்முகி ராமன் குரல்ல பாடல் கேட்டோம். மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் இருந்து. நேரம் காலை 8:40 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை, இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் நேர்முகம் பங்கேற்பவர் டாக்டர் ஓ எம் முஹைதீன் ஹாஜி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தரண் குமார் இசையில் சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் கேட்டோம் முருங்கைக்காய் சிப்ஸ் திரைப்படத்தில். நேர்லேயே நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அரும்பாவூர் மரச்சிற்பங்கள் குறித்து கேட்கலாம், உள்ளூர் செய்திகளையும் கேட்கலாம். நண்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் பகை நட்பாகிய உங்கள் இனிய தருணம் குறித்து தான் தோழிகளோட பேச இருக்கிறோம். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. இப்போ கோவிந்த் வசந்தா இசையில் மதன் கார்கியின் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு, ஹே சினாமிகா திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து அறிஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின்
3: விளம்பரதாரர் சைபால். முகத்தில் பருவா சரியா சிறங்கோ.

0: என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மள பல பேர் வைக்கப்படுறதில்லை. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது, ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்லை. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா? ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் ஒரு 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால் மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கே அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம். ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம். ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சுப்படுறோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷ மூளை இந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம் தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்ருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது. அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மால் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான். மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டான். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா என்னத்தேன்னு கேட்டான். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா முதுவ தடவிக்கிட்டேன்.
1: இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
6: சைபாலின் இன்று ஒரு தகவல்
2: தென்கட்சி கோ

0: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தேவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் நெல்லி. அடுத்ததாக 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளாா்.

நா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலை குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8,000 கனஅடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6,250 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று, காற்றலையில் ஒரு கருத்து மேடை. நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. சில விஷயங்களை எத்தனை தடவை பேசினாலும் பத்தாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் தான் இன்னைக்கு நாம பேச இருக்கிறோம். சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம், எதை பகிரக்கூடாது. நெல்லை நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறாங்க முதல் நேயர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
1: மகிழ்ச்சி.
2: சமூக வலைத்தளங்களில் எதை பகிரலாம், எதை பகிரக்கூடாது, ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள்ல வர்றதுல 90% மேல இந்த வதந்திகளையும் பொய்களையும் தான் அதிகமா
1: வருதுமா.
2: அதுகளை நம்ம நம்பி நம்ம 4 பேருக்கு அனுப்பும் போது அதனால பெரிய பிரச்சனைல வருது. உண்மைத்தன்மை அறிஞ்சு மக்களுக்கு நன்மை பயிக்கிற மாதிரி உள்ள நம்ம செய்திகள் நம்ம வெளியிட்டாச்சுன்னு
1: விட்டுமானா,
2: உண்மையிலேயே மக்களுக்கும் பயன்பெறும், அதை பாக்குறவங்களுக்கும் ஒரு பயன்படுற மாதிரி இருக்கும்.
1: கண்டிப்பா.
2: நமக்கு வந்த நமக்கு வந்த எல்லா நிகழ்வுகளுமே மற்றவங்களுக்கு பகிர்ந்தாச்சுன்னா அதனால பல பிரச்சனைகளை ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு தான் ஆளாகுமா ஒழிய மன நிம்மதியா இருக்க முடியாது. ஆகையினால நல்ல செய்திகளை உண்மைத்தன்மையை அறிஞ்சு நம்ம வெளியிட்டாச்சுன்னு
1: விட்டுமானா
2: உண்மையிலேயே பலருக்கும் பயன்பெறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாய்ப்பு
1: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்டடையிலிருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சார்.
3: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்களை நம்ம பகிர்றதுல தப்பில்லை மேம். உதாரணத்துக்கு

0: அந்த உண்மை ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் சிந்தனை தொழில்கள், அதுக்கப்புறமா அந்த நாட்டு நடப்புகள். உதாரணத்துக்கு நமக்கு பார்த்த உடனேயே தெரியும் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்ல பகிர்ந்துக்கிறது அப்படிங்கறது நல்லது. ஒரு ஒரு விஷயத்தை பத்தி தெரியவே தெரியாது, ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க, ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்றது அப்படிங்கறது நல்லது மேம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் குறை சொல்லி பேசுறது, ஒருத்தர் திட்டுறது, அப்புறமா பொய்யற்ற தகவல்களை சிலர் வந்து இட்டு கட்டி பேசுவாங்க அதை சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே தவறாக இருக்கு. அது மட்டும் இல்ல மேம், அதை பார்த்துட்டு அவங்க உண்மை நம்புவாங்க. நிறைய இன்ஸ்டன்சஸ் அப்படிங்கறது எல்லாம் இருக்கு. ஸோ உண்மைத்தன்மை அற்ற விஷயங்கள் அப்படிங்கறதையும் சமூகத்திற்கு புறம்பான சில விஷயங்கள்ல சில பேர் அவதூறா பேசுவாங்க, அதை பகிர வேண்டாம். நல்ல விஷயங்கள் அப்படிங்கறது நாட்டு நடப்புகள், சிந்தனை தொழில்கள், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், வேலை வாய்ப்பு தகவல்கள், இதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்துல அதை பார்த்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறது நல்லது மேம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அருமையான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: அதாவதுமா சமூக ஊடகங்கள்ல நம்ம பகிரக்கூடாதுன்னா தெரியாத கருத்து. முதல்ல சில நாங்க இப்போ கொடைக்கானல்ல ஒரு நாலு நாள் டூர் போட்டு அங்க எல்லாருமே அங்க வீட்டோட அங்க போயிருக்கோம். இப்படிலாம் நம்ம அங்க நம்முடைய வீட்டுல எல்லாருமே யாருமே இல்லங்கிறத அங்க போய் சொல்லக்கூடாது, அங்க போய் பகிர்ந்து வைக்க கூடாது.
1: ஏன்னா
2: அவ சிலருக்கு வந்து இவங்க வீட்டுல ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை நாமளே வெளியில தெரியற மாதிரி ஆக்கக்கூடாது ஒண்ணு. அடுத்து அப்படில பாருங்க, சில மருத்துவ தகவல்கள் எல்லாம் கொடுக்காங்க, அந்த அது உண்மைக்கு புறம்பானதா சரியாங்கிறத பார்த்து மருந்து, அதாவது உண்மை பக்கத்துல இருக்கிற மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்து அந்த அந்த மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிடணும். அப்புறம் நம்ம ஆதார் நம்பர், நாங்க தேவையில்லாத சில முக்கியமான தகவல்களை நம்ம பதிவு செய்யக்கூடாது. சில அதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை நம்ம அந்த சமூக ஊடகங்கள்ல பதிவு கூடாதுன்னு என்னுடைய கருத்து.
1: நிறைய விஷயங்கள் அருமையா சொல்லிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: நன்றி.
1: நேர்லே ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது. தொடர்ந்து நேர்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல் இதோ.
3: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே,

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம், எதை பகிரக்கூடாது. நிகழ்ச்சியில் நேராங்க நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். உற்சாகமாக பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூரங்களுக்கு முத்து அஜர்பைஜான் கொங்கோரே மாவட்டம் கேட்குறதா?
0: ம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஆ, சொல்லுங்க. சிறந்த தலைவர் வாழ்த்துக்கு. சமூக வலைதளங்கள்ல நல்ல விஷயங்களை பரப்பு தப்பே கிடையாது, அதே நேரத்துல கிட்டத்தட்ட பரப்பவே கூடாது. உதாரணத்துக்கு நாம வெளியிடங்க போறா இருக்கோம்னா அதெல்லாம் சொல்லவே கூடாது, சொன்னா பல சிக்கலை சந்திக்க வேண்டிய கட்டங்கள் வரும். அதே நேரத்துல நம்ம நல்ல சில கோயில் விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா சொல்ல பிரச்சனையே கிடையாது. அதை தவிர வேற விஷயங்கள்ல போகாதானா நிலை சிக்கல்ல மாட்டோம் சொல்லி கொண்டு வாழ்த்து விடக்கூடிய. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சாபாஸ்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானந்தம். நலம் நலமறியா?
0: நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலம் நலங்கம்.
0: சொல்லுங்கய்யா.
2: அதான் கூடியவரை பாத்தீங்கன்னா சொந்த பர்சனல் விஷயங்களை வந்து அடுத்தால பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம ஒரு ஜுவல்ஸ் வாங்கியிருப்போம், பெரிய ஒரு அதிக விலைக்கு பொருட்கள் வாங்கியிருப்போம், இதெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்தி பகிரப்படாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தோட செலவங்க இந்த நிறைய பகிர்ந்துகிட்டே இருந்து எல்லாருக்கும் நன்றி நான் வெளியூர் போறேன் வர மூணு ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு அந்த விஷயத்தை பகிரப்படாது. அப்படி பகிர்ந்தோம்னா வரும்போது வீடு திறந்து
0: கிடக்கும்.
2: அதனால எந்தெந்த விஷயங்களை பகிரணும், அது சில பொதுவான விஷயங்களை பகிரணும். இப்ப மின் தடை ஏற்படுத்துறது, அடுத்தால இந்த மழை வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பொது பிரச்சனைகளை வந்து நம்ம பகிர்ந்துகிட்டோம், நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா. அதே மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம், தோல்விகளை சந்திச்சிருப்போம், ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம். அத மாதிரி விஷயங்களை பகிர்ந்தா மத்தவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும்.
0: செலவங்க
2: இந்த ஏமாந்ததெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் சொன்னா மத்தவங்களும் அதுல வந்து ஈடுபடாம இருப்பாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா.
2: நன்றிமா நன்றிமா.
0: நன்றி நன்றி. ஸோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியால பகிரலாம் பகிரக்கூடாது அப்படின்னு நேர்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன்.
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
3: சமூக வலைதளங்களில் எதை

0: சோளம் எது பரப்ப கூடாது பகிரக்கூடாதுன்னு கேட்டீங்க.
1: ஆமா,
0: இப்ப சமூக வலைதளங்களில் வந்து வதந்திகளை பரப்பக்கூடாதுன்னு பகிரக்கூடாது, உண்மையான செய்திகளை பகிரலாம். சில பேர் வந்து எதிர்மறையான போஸ்டர் எல்லாம் போடுவாங்க, நடந்தது நடந்தது மாதிரி போட மாட்டாங்க, பொய்யாக்கி எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி சமூக ஊடகங்கள் எல்லாம் நம்ம வந்து நல்ல விதமா பயன்படுத்தணும். அந்த மாரி இப்பெல்லாம் வந்து கிடையாது. இப்ப நடக்காத நடந்தது மாரி எல்லாம் வந்து சமூக வலைதளங்களை பொய் சொல்றாங்க, போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது மேடம். உண்மையான தகவலை சமூக வலைதளங்களை வந்து பரப்பணும் மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்களின் நினைவிற்கு, நேர்களை இன்று காலை 9:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். தொடர்ந்து 9:35 ஆனந்த பூங்காட்டின் நிகழ்ச்சி தொடரும். இணையா பேசிட்டு இருக்கிறோம், சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த பாடல் கேட்க போகிறோம். சுறா திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேரம் காலை 9:22 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது. சொல்ல வராங்க நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: காமராஜ்.
0: சொல்லுங்க ஐயா, சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது?
1: எதையுமே பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது.
0: ஓ சரி.
1: அதுல வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம பாத்தோம்னா பாத்துக்கலாம். அதுல நம்மளுக்கு வந்து முக்கியமான தேவைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையா உள்ளதை வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு வித்தியாசமா இருந்ததுனாக்கி நம்ம அதை விட்டுருந்தோம். இதை பார்த்து நம்ம ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் போடையில இருந்து மாத்தி மாத்தி கமெண்ட்ஸ் போட்டு அது ஒரு பிரச்சனைக்குள்ளதாகவும் ஆகும். நம்மளுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு ரெண்டு குழுப்பா ஆயிடும். அது வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வந்து நம்ம வந்து கூடியமானவரை இந்த கமெண்ட்ஸும் போடாம இருந்தாலே நல்லதுன்னு என்னுடைய கருத்து.
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: கனகா சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரி, நாங்க அப்படிங்கிறீங்களே உங்களை தானா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற வேற சொல்றீங்க?
2: எப்பவுமே தனிமையில இருக்க கூடாது, எல்லாரோட சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும்
0: அதனால நாங்க நாங்கன்னு சொல்லிப்பீங்க. சரி சரி சொல்லுங்க. சரி ஓகே. சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது?
2: நான் இங்கதான் இருக்கேன்னு பகிரக்கூடாது.
0: சரி.
2: அப்புறம் வந்து பாக்குறது எல்லாமே தப்பாதாங்க இருக்கு. யாரும் போட்டு போட்டு விட்டுறாங்கன்னு தெரியல. நம்ம ரீல்ஸ் பாக்குறோமே எதையுமே நம்ப முடியல. நம்மளால பண்ண முடியுமா? ஒரு செகண்ட் கூட பிள்ளைங்க பாத்துட்டே இருக்காங்க. கையில செல்லு குடுத்தாதான் சாப்பிடவே செய்யறாங்க. சாப்பாடு விட்டா பக்கத்துல நாங்க இருக்கோம் அப்படிங்கிறப்போ அவங்க பாக்கும்போது நம்ம ஒரு செகண்ட் பாக்கும்போது எதையுமே நம்ப முடியலங்க. எப்படிதான் அந்த சின்ன பிள்ளையிலே உட்கார வச்சு அதை பாக்க வச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப இருக்கிற வர்ற காலம் என்ன ஆகும்னு தெரியல. எப்படிதான் பகிர்றாங்கன்னு தெரியல. எதுக்குதான் பகிர்றாங்கன்னு தெரியல. நல்லதா பகிர்னா போடுறவங்க ரீல்ஸ் எடுக்கலாம், நல்லா எடுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. நல்லதா சிறப்பா செஞ்சா நல்லா இருக்குங்க, அவ்வளவுதான்.
0: ஓகே ஓகே, நல்லதா பகிர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலமறியாவல். இன்றே பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சேமமா இருக்கோம். நீங்களாம் சேமமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோம். சரி சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க கேட்ட அந்த ஹெட்டிங்ஸ் வந்து முக்கியமான ஹெட்டிங் பாருங்க. ஏன்னா வந்து இப்ப வலைத்தளங்கள்ல வந்து எதை பகிரணும் எதை பகிரக்கூடாதுங்கிற மக்கள் வந்து அவங்க வந்து ஏதாவது போட்டுதான் ஆகும் சொல்லிட்டு அப்படி தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கான்.
0: ஏன்னா
3: வந்து நாம வந்து ஒரு சினிமாவை பத்தி விமர்சிக்கலாம், அப்புறம் வந்து சினி ஃபீல்ட பத்தி விமர்சிக்கலாம். அதெல்லாம் பொதுவானது. நம்ம பத்திரிகையில படிக்கிறது கேட்கறது ஊடகங்கள பாக்குறது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனா வந்து இப்போ வந்து அந்தரங்கம் ஊமையானதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊமை கூட பேச ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நிறைய அந்த பேஸ்புக்ல இதெல்லாம் பாக்குறது வந்து அந்த அந்தரங்கங்களை வந்து அந்த போட்டு அவங்க வந்து அப்படியே அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க வரவேற்பு கொடுத்து. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஆமா, ஏன்னா வந்து அவங்க வந்து அது ஒரு எதேச்சியாக கூட கொடுத்துருக்கலாம். இல்லாம இருந்தா ஒரு இயற்கை தனம் இல்லாம செயற்கை தனால கூட சில விஷயங்களை பகிரலாம். ஆனால் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.

0: வலைதளங்கள வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம வந்து பொது விஷயங்கள்ல வந்து பேசலாம். மற்றபடி அரசியலோ அப்புறம் நாட்டு நடைமுறைகளோ அது கூட பேசுறது கூட போடுறது கூட தவறுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சிங்கம் திரைப்படத்தில். அந்த கேட்டுட்டே தொடர்ந்து அறிஞ்சிருங்க. இது FM Rainbow 102.6.

நேரில் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த தினசரி கால நிலவரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:35 மீண்டும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.6.

0: ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் இல்ல இளங்கோ வீட்டுல இல்ல, நாம கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்னு என்ன ஸ்டேட்டஸ் போட போடுவேன். நான் இப்ப தற்போது திருநெல்வேலியில் இருக்கிறேன், வானொலி நிலையத்தின் அருகில் இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன்.
1: அது வந்து நீங்க அப்படி சொல்லும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. சரி, நம்ம வந்து சமூக வலைதளங்கள்னு பார்க்கும் போது பொதுவா
0: அதே வலைதளங்களே சொல்லுவோம்மா சொல்லுவேன். நான் ஏன் சொல்றேன், எங்க தம்பி பொண்ணு கூட கூப்பிட்டு பெரியப்பா அப்படி சொல்றாரு இது மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும், நான் சொல்லுவேன் மடியில பணம் பயம் இருந்தா தானே, மடியில கணம் இருந்தா மடியில் பயம் இருக்கும், அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நாம என்ன சொல்றேன்னா, நம்ம பத்திரி எது எது பகிரணும் அப்படிங்கறது நம்ம இல்ல, நமக்கு எது தோணுது எது புடிச்சிருக்குது எது சரி எது தவறு அப்படின்னு நாம தான் முடிவு பண்றோமா. அது நல்ல விஷயங்கள் எல்லாமே பகிரலாம். இப்ப நான் பேசுறது தென்ல எழுத தலைப்பு வாங்க பேசு, நாலு பேருக்கா நான் சொல்லுவேன், அவன் வந்து பேசுவாங்க, அவங்க கேட்பாங்க இல்லைன்னா. அப்ப என்னதான் இது மாதிரி விஷயங்கள் நாலு பேருக்கு பொண்ணுல நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுமா, ஒரு வாசிப்பு நிகழ்ச்சி, அதை நாலு பேர் சொல்லுவேன் கூட்டிட்டு போவேன். இதை பாருங்க, சமூக வலைதளங்களை பார்த்தா தான் நீ நாலு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும்னு. இப்ப கைக்குள்ளேயே நம்ம உலகம் அடங்கிச்சுமா, இப்ப போன திறந்தாவே நம்ம எல்லாமே வானொலி கேட்டுக்கிறோம், நிகழ்ச்சி எல்லாருமே பாத்துக்கிறோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அதனால சமூக ஊடகங்கள் வந்து நாம பார்த்து நம்ம மனசு எதை தோடுது செய்யலாங்கிறது என்னோட கருத்துமா.
1: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் தட்டம்பாளையத்துல இருந்து கோயில பழனிசாமி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: சமூக ஊடகங்கள்ல எதை பதிவிடணும் பதிவிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க.
1: ஆமா,
2: பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிறவங்களையும் இறந்துட்டுதான் பதிவிடுறாங்கம்மா, அது மாதிரி செயல் செய்யக்கூடாது. அவன் பிடிக்கலன்னா நம்ம விலகி இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஊர் பவானி சாகர் அணைக்கு பின்னாடி தண்ணியே இல்லைங்கம்மா, கொஞ்சம் நம்ம குறைவா தான் இருக்கு. அதுல போய் எல்லாம் புகைப்படம் எடுத்து போட்டோ போட்டு இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் போட்டு இப்ப அதை பார்த்துட்டு போனவங்க நாலஞ்சு பேர் போய் ஒரு ஆளா இறந்துட்டாருங்க, மூணு நாளா தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்க. ஒரு இடத்துல நம்ம போறோம்னா அதை நம்ம ரசிச்சுட்டு வந்துடணும். மத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவங்க போய் அசம்பாவிதம் நடக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் தவிர்க்கணுங்கம்மா.
1: ஓகே சார்,
2: அது நல்லதுங்கம்மா. என்ன எல்லாம் கேட்டனால எங்கேயாச்சும் போனா கூட அந்த ஈ காட்சியில படம் பிடிச்சிட்டு வரவே தவிர முகநூல் பக்கத்துல போட மாட்டாங்க.
1: சரி,
2: ஏன்னா அது பாக்கும்போது அது எந்த இடம் இருக்குன்னு நம்ம நட்பு வானொலி நட்புகளே கேட்கும் போது இது இது இங்க எங்க இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு தெரியாம அவங்க போய் ஏதாவது சிக்கல்ல சிக்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபாரஸ்ட்குள்ள போகவே கூடாது. அத்துமீறி போறாங்க, இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது, அது மாதிரி பதிவுகள் போடக்கூடாது.
1: ஓகே சார், நன்றி. நன்றி நிகழ்ச்சி.
2: நன்றிங்கம்மா, வாய்ப்பு.
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க
1: நல்லா இருக்கிறேன் சார், சொல்லுங்க.
3: நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம போடும்போது ரொம்ப கவனிச்சுதான் போடணும். எந்த ஒரு இது பதிவு பண்ணோம்னாலும் சரி, ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் மூணு ட்ரிப் ஒரு பத்து ட்ரிப் நல்லா, இதனால வந்து யாருடைய மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஏம்ல தான் அதை பதிவிடணும். நீங்களா நம்மளுடைய பதிவை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படணும், அவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் கண்டிப்பா. அதை பார்த்துட்டு எதுக்கு இதை போடுறாங்க அப்படின்னு ஒரு முகத்தை சொல்லிக்க கூடாது. அந்த மாதிரி பதிவா இருக்கணும் நம்ம போடுறது. அத நம்ம வந்து அதனால நம்ம வந்து இப்போ நல்ல ஒரு விஷயம்னாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி எல்லாருக்கும் தெரியட்டுமே, ஒரு ஒரு பொருள் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, இது வந்து டக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சுன்னா கொஞ்சம் இதை பார்த்த உடனே ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னாச்சுன்னா பதிவிடலாம், தப்பு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு எந்த ஒரு காரியம் வந்து நம்ம பதிவிடும் போது மற்றவங்களுக்கு வந்து உதவியாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கோ அதை வந்து பதிவிடணும். அதே மாதிரி நம்ம ஒரு பதிவு போட போகும் போது ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 100 ட்ரிப்பா பார்த்து இதனால யாரும் வருத்தப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பதிவிடணுங்க. நன்றி.
1: ஓகே சார், அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது, தொடர்ந்து நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். சாமி ஸ்குவேர் திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல்.

0: Innan Fanny.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: நேரம் காலை 9:46 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில நேராங்க நேயர் வணக்கம்.
7: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
6: சொல்லுங்கய்யா.
7: எதையுமே வந்து நம்ம வந்து எதை பகிரணும் எதை பகிரக்கூடாது இருக்கிறவங்கள வந்து இறந்துட்டு தான் சில பேர் போட்டுறாங்க. பிரபலமா இருக்கிறவங்கள வந்து இதா போட்டுறாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு அங்க இருக்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா

0: இருக்கு. இந்த மாதிரி வந்து போடுறாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையான தகவலை தான் அதை போடணும். தப்பான தகவலை போட்டு என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் வந்து நம்ம பேர் வாங்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. வதந்திகளை கலப்பி விட்டாங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து வெச மாதிரி போயிடும். அதனால வந்து எதை போடணும் எதை போடக்கூடாதுங்கிறத பார்த்து போட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்ப்பா. தேனி மாவட்டம் சின்ன சசிகலா பேசுறேன்ப்பா.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: சமூக வலைத்தளம் சொல்லிட்டீங்க, வலையினாலே நம்ம சிக்க வைக்கக்கூடிய ஒரு வழிதான் வலை. இந்த வலையில வந்து நம்ம வந்து பகிர கூடியதுப்பா, பொதுவான அலுவலகம் என்ன பகிர்கலாம், கலெக்டர் ஆபீஸ், ஹாஸ்பிட்டல், ஃபயர் சர்வீஸ், இதெல்லாம் வந்து பகிரலாம், நம்பரை பகிரலாம். எல்லாருடைய போன் நம்பரையும் நம்ம வந்து என்ன சேவ் பண்ணக்கூடாதுப்பா. நம்ம குடும்ப உறவு நம்பர் மட்டும் சேவ் பண்ணணும். அப்புறம் எதை பகிரலாம்னா, நம்ம ஏதாச்சும் நல்ல சமையல் குறிப்பு சமையல் செஞ்சிருப்போம், அந்த சமையல் பற்றிய குறிப்பு வந்து நம்ம சம்பந்தப்பட்டவங்க தான் பகிரணும். ஓப்பனா வந்து எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ்ல வச்சு சொல்லக்கூடாதுப்பா, ஏன்னா அது நன்மை இருக்கு தீமை இருக்குப்பா. ஒரு புக்கை படிச்சா அந்த புக்குல நல்ல தகவலை சொல்லலாம்ப்பா, எந்த காலேஜ்ல படிக்கலாம், எப்ப அட்மிஷன் இருக்கு, இத பத்தி பொதுவா பகிரலாம்ப்பா. ஆனா வந்து எதை பகிர கூடாதுன்னா, நம்ம ஊருக்கு போனா இந்த வீட்டு ஜாதி இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லி போன சத்தமா பேசுவாங்க. அடுத்த வீட்டு எடுத்த வீட்டுக்கு எல்லாம் காது ஏற்றோம். நம்ம ஊருக்கு போன பொருள் சுலபமா வந்து எல்லாத்தையும் சுற்று போயிருவாங்கப்பா. அப்ப பேங்க் அக்கௌண்ட் என்ன, இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, என்ன ஏடி நம்பர் என்ன, அந்த பின் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்கப்பா. கடைசியில் வந்து ஜீரோ பேலன்ஸ் அப்பா இருக்கோம் நம்ம. ஜிபில வந்து குறிப்பா குழந்தைகளுடைய போட்டோவை குடும்ப போட்டோ வைக்க கூடாதுப்பா. எல்லாமே பெருமைக்காக அலங்கரிச்சு பிள்ளைகள் வந்து போட்டோல வைக்கிறாங்கப்பா, டிபியில வைக்கிறாங்கப்பா, அதை தவிர்க்கணும்ப்பா. மேலும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம பேசுறது வந்து அவங்க வந்து பயிர்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துக்கிறாங்க. அது தேவையில்லாத இடங்கள் ஏற்படுத்தணும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா, இதுவே போதும்ப்பா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கேன். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன
1: சொல்லுங்க.
3: அதாவது நல்லதான் விரும்புவாங்க மக்கள், அதனால நல்லதே போடுவோம், நல்லதே விரும்புவோம். பிறரை பார்த்து மனம் இறக்கும் மனதாக இருப்போம். வாய்ப்பு கொடுத்து நன்றிமா.
1: நன்றி நன்றி. நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். மதுர திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் உதித் நாராயண், ஸ்ரீலேகா, பார்த்த சாரதி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு இன்னைக்கு நாம பேசினோம் சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக என்னென்ன விஷயங்களை பகிரலாம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பகிரலாம். இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, இப்போ உதாரணத்துக்கு அவசரமாக ஒருத்தவங்களுக்கு வந்து ரத்தம் ஏற்றணும், அந்த ரத்த வகை வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பகிரலாம். அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக அந்த உதவி வந்து கிடைக்கும். நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்ம பகிரலாம். இன்னொன்று, நம்மளுடைய தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு விளம்பரமாக நம்ம இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தலாம். நேர்மறையான சிந்தனைகள், கதைகள் இதெல்லாம் மற்றவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பகிரலாம். விழிப்புணர்வு தகவல்களை, விழிப்புணர்வு செய்திகளை நாம் வந்து பகிரலாம். எதை இந்த விஷயங்களை பகிரக்கூடாது அப்படின்னா, நிறைய நேர்களும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்முடைய தனிப்பட்ட சுய விவரங்கள், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளுடைய பயண திட்டங்கள், நம்ம எங்கே போக போகிறோம், இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இருந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை பகிரக்கூடாது. பிரச்சனைக்குரிய கருத்துக்கள், மற்றவங்க மேலே வெறுப்பு சுமத்தக்கூடிய கருத்துக்கள் அதெல்லாம் பகிரக்கூடாது. உண்மைத்தன்மையான விஷயங்களை தான் அந்த பகிரணும். போலியான தகவல்களை வந்து நம்ம வந்து பகிரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை

நேயர்களும் நம்ம கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம், பென்சில் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்து சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வி பதில்களோட உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலை குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர்

திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,13,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6,250 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கி சுடுதல் ஸ்கீட் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய் மீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 256-1132, அப்படி இல்லைன்னா 256-1133. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா, இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இந்த கேள்வியா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாச்சு, இது கூட தெரியாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்கலாம். இன்னும் சில பேர் இப்படி ஒரு விஷயம் இருக்கா எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு கூட யோசிக்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்றைக்கி நம்மளுக்கு மன விரும்புதே நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. கூடவே உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில். முதல் நேர் யார், எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நாகர்கோவில்
1: ஜெயக்குமார் சார். முதல் பாடல் என்ன கேட்க இருக்கிறோம் நிகழ்ச்சியில? சரி, வழங்கெல்லாம் அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு பாடல் கேட்க போயிடலாம். என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் பஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பள்ளி பேருந்துகள், இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லோ கலர் பெயிண்ட் தான் இருக்கும். அதாவது மஞ்சள் கலரில் தான் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஸோ பதில் தெரிஞ்சதுன்னா கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க. பாடல் வந்துட்டே இருக்குது. உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையில் நரேஷ் ஐயர் பாடின பாடல். நேரம் சரியாக காலை 10:05.

0: இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்து நேயர் யாருங்கிறதுன்னு சொல்லலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் அழகிய தமிழ் மகன், பாடல் மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிகை பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி தலையாட்டாம பொம்மை நிக்கும். அந்த இனிமையான பாட்டு தாங்க மேடம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். கேள்வி பதில் போலாமா?
1: ஆமா போலாம்.
0: பள்ளி பேருந்துகள் இருக்குல்ல, பள்ளி பேருந்துகள் வேன்கள் ஏன் வந்து சட்டப்படி மஞ்சள் நிறத்தில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் வேணுமா?
1: ஆப்ஷன் சொல்லுங்க.
0: ஆப்ஷன் வந்து கண்களுக்கு மிக வேகமாக அடையாளம் காணும், இன்னொன்னு குழந்தைகளுக்கு பிடித்த நிறம்.
1: கண்களுக்கு மிக வேகமாக அடையாளம் காணும்.
0: அதான் சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. எப்பவுமே வந்து மஞ்சள் கலர் அப்படிங்கும் போது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிவப்பு நிறமா இருந்தாலும் மற்ற நிறத்தை தாண்டி இந்த மஞ்சள் கலருக்கு அந்த ஒரு பவர் இருக்கான், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி தான் இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வேனு, அப்புறம் காலேஜ் பஸ்ஸு, இது எல்லாமே இந்த மாதிரி மஞ்சள் கலர் பெயிண்ட்லேயே அடிச்சிருக்காங்க. இது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது பருவ கால மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா மழை பெய்யுது, பயங்கரமான பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி நேரத்தில்

கூட இந்த மஞ்சள் கலர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதனால் உள்ளே இருக்கிற குழந்தைகளை பத்திரமா மீட்க முடியும் இப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி மஞ்சள் கலர் பஸ் வேன் வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வச்சுருக்காங்களாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஏ ஆர் ரகுமான் இசையில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக பா விஜய் பாடலை எழுதியிருக்காங்க. பெனிஜயா தர்ஷனா இந்த பாடலை பாடியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:11 ஆயிட்ருக்கு.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
8: நேயர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நிலையத்தார்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
7: உற்சாகமான வணக்கம். யார் எங்க இருந்து?
8: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஜி கே கேள்வியோடு மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
7: மனம் விரும்பி என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: நிலவுக்கு என் மேல் எல்லடி கோபம் என்ற படத்துல இருந்து மஞ்ச பழுனு அந்த பாட்டு போடுங்கப்பா.
7: பாடல் சரிதான், ஆனா அந்த திரைப்படம் வந்து யூத், புதுசா வந்த யூத் திரைப்படத்துல அந்த பாடல் இருக்கு. சரியா?
8: சரிங்கம்மா, அந்த பாட்டே போட்டுக்கோமா.
7: சரி, இப்போ கேள்வி பதிலுக்கு போலாமா?
8: கேளுங்கம்மா.
7: இப்ப வாகனங்கள்ல டயர் எல்லாம் இருக்குல்ல?
8: நன்றி
7: அழைத்தமைக்கு, அதுதான் சரியான பதில். இன்னைக்குள்ள கேள்விகளுக்கு நிறைய பேர் ஆப்ஷனே இல்லாமலே பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாகனங்கள் அப்படிங்கிருக்கும் போது அந்த டயர் எல்லாமே ரப்பர்ல தான் செய்கிறாங்க, அது பியூர் ஒயிட்ல தான் இருக்கும். ஆனால் அது ஏன் வந்து பிளாக்காக இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து இந்த கார்பன் பிளாக். ஏன் இந்த கார்பன் பிளாக்கை சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதிக வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். எல்லா காலகட்டத்திலையும் மழை அடித்தாலும் சரி, இல்லை வெயில் அடித்தாலும் சரி, வெப்ப கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு வேணும் இல்லையா வண்டிக்கு, அதனால தான் அந்த டயரில் வந்து பிளாக் கொடுக்குறாங்க. இதுதான் காரணம். ஆனால் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தார் ரோட்டுக்கு பொருந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வண்டிக்காக, வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டெம்பரேச்சர் இருந்தாலும் வண்டி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டில் இருக்கிற முக்கிய ஒரு ரயில் நிலையம், அங்கே வந்து ஒரு நிறத்தோட விளக்கோட நிறத்தை மாற்றிருக்காங்க. மாற்றினதுனால அங்கே நடக்கக்கூடிய தற்கொலைகள் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கு இல்லையா, இந்த கலர் பல்ப் மாற்றினதுனால அங்கே தற்கொலைகளே குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கலர் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ நம்ம மஞ்சள் பலூன் பாட்டு கேட்க போயிடலாம். யூத் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கென் கன்ராஸ் அவங்களே இசையமைத்து பாடின பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6ல் கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி நேர்கள்லாம் உங்களுக்கு பிடித்தமான பாடல் மட்டுமே கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார் எங்கே இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சாருக்கு என்ன பாடல்? ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ரயில் நிலையத்துல நிற விளக்குகள், கலர் கலரா இருக்கும்ல, அந்த நிற விளக்குகளோட ஒரு நிறத்தை மாத்திருக்காங்க. மாத்தின பிறகு அங்க நடக்கக்கூடிய தற்கொலைகளின் எண்ணிக்கையே குறைந்திருக்கு. அது என்ன நிறத்துல மாத்தினாங்க அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு நீல நிறம், இல்ல மஞ்சள் நிறம்.
1: மஞ்சள் நிறம்
0: அப்படிங்கறது தவறான பதில், நீல நிறம் அப்படிங்கறதுதான் சரியான பதில். சரியா?
1: நன்றி மேடம்.
0: ஓகே ஓகே, நன்றி. எப்பவுமே உளவியல் ரீதியாவே பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, நீல வெளிச்சம் வந்து மனித மூளையை அமைதிப்படுத்துமா. ஏதாவது ஆவேசமா ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாந்தமாயிடுமா மூளை. அப்படி ஒரு கலர் தான் அந்த ஒரு ப்ளூ கலர். ஸோ அந்த மாதிரி அந்த ரயில் நிலையத்தில் அந்த லைட் எல்லாமே ப்ளூவாக மாற்றும் போது நிறைய தற்கொலைகள் நடந்துட்டு இருந்த இடத்துல படிப்படியாக தற்கொலைகள் எண்ணமே இல்லாமல் அதை மாற்றும் அளவுக்கு இந்த நிறத்தின் பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாறியிருக்கு, அது உண்மையும் கூட. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்னென்னா, நம்ம எந்த ஒரு புது ட்ரெஸ் எடுத்தாலும் ப்ரைஸ் டேக் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, விலைப்பட்டியல் அப்படின்னு, அது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். அந்தந்த துணிக்கான பிராண்டு கலர் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு சில பிராண்ட் வந்து பிளாக் கலரில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் டேக், விலை பட்டியல்னு வரும்போது அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது காவலன் திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக 10:25.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் அப்டேட்ஸ் கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். நேரம் சரியா காலை 10:36 ஆயிற்று. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க.

0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வடக்கு வடக்கரும்பு மாணிக்கவாசன் பேசுறேம்மா. அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம்.
0: காலை நேரம் வணக்கம். என்ன பாடல்?
1: நம்ம படம் துள்ளாத மனமும் துள்ளும். பாடல் 20 கோடி.
0: 20 கோடி. ஓகே, கொடுத்துடலாம் 20 கோடி உங்களுக்கு. சரி, இப்ப வரீங்களா? கேள்வி பதில் போவோமா?
1: சரிவா.
0: இப்ப நம்ம துணி கடைகள்ல புது துணிகள்லாம் வாங்குவோம்ல, அதுல உள்ள விலை பட்டியல், அந்த பிரைஸ் டேக் அப்படிங்கிற கார்டு வந்து எப்பொழுதும் பெரும்பாலும் வெள்ளை நிறத்துல தான் இருக்கும். அதற்கு என்ன ரீசன் அப்படிங்கிற, என்ன காரணம் அப்படிங்கறதான் கேள்வி. சரியா?
1: அந்த இது வெள்ளையில அந்த பிரிண்ட் அடிக்கிறது, விலை பட்டியல் ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, அது தெளிவா இருக்கிறது தான் அதை ஒட்டியிருக்காங்க.
0: தெளிவா இருக்கிறதுக்கு அந்த பார் கோடு வந்து தெளிவா இருக்கிறதுக்காக இல்லையா? ஓகே, நன்றி நன்றி அழைத்தமைக்கு. இந்த பார் கோடு ஸ்கேன் நீங்கள் வந்து புதிய துணிலாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த துணிகளுக்கான பிராண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், அது வேற வேற கலரில் இருக்கும். ஆனால் அந்த ப்ரைஸ் டேக் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லிங் செக்ஷனில் ஸ்கேன் போடும்போதும் சரி, இல்லை இந்த ஸ்கேன்லாம் பண்ணாமல் சாதாரணமாக விற்கக்கூடிய கடைகளாக இருந்தாலும் சரி, சரியாக பார்த்து அந்த விலை ரேட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கணும், மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ப்ரைஸ் டேக் வந்து எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அது முக்கியமாக துணிகளில் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதுக்கு காரணமும் இது தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பெயிண்டிங்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம ஏஐயிலே நிறைய பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம், அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் முதல் முதலாக பெயிண்ட் பண்ணி வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கும்ல, அது என்ன கலரில் இருந்தது? சிம்பிளாக சொல்லணும்னா குகை ஓவியங்கள், குகைக்குள்ளெல்லாம் ஓவியங்கள், அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அந்த ஓவியங்கள் எல்லாம் முதலாவதாக என்ன கலரில் இருந்தது, என்ன நிறத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக S.A. ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியிருக்காங்க, வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: கேட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 10:44 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அப்பல சொன்னம்ல அலியா படத்துல போடுறது, சமுத்திரம் படத்துல போடுறீங்க.
0: சமுத்திரம் படத்துல போடலாம், ஆனா உங்க பேர் சொல்ல வேண்டாமா?
1: முருகன் சொல்லிருந்தேன்.
0: முருகன், சரி, ஓகே, சரி. கேள்வி கேட்டிங்களா, பதில் சொல்லிடுறீங்களா அப்படியே?
1: ஆமா சொன்னம்ல.
0: பதில் நீங்க சொல்லலையே. உலகிலேயே முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் மனிதர்களால் குகை ஓவியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிறம் எதுன்னு கேட்டிருந்தேன். பச்சை அப்படிங்கிறது தவறான பதில், சிவப்பு அப்படிங்கறது சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. குகை ஓவியங்கள் அப்படிங்கறதான் முதல் முதல ஓவியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தது. ஆதி மனிதர்களால வரையப்பட்ட ஓவியம். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த களிமண் இருக்கும் இல்லையா, களிமண், அதுக்கப்புறம் இரும்பு தாது, இதை வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கால வளர்ச்சியில பெயிண்டிங் வந்து நிறைய வந்து புது புது கலர்ஸ் வந்து புதுசு புதுசா வந்து பெயிண்டிங்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பெயிண்டிங் டிராயிங்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு கலர் என்ன கலரில் இருந்தது அப்படின்னா சிவப்பு நிறம். இன்னொன்று அது ஒரு காவி நிறம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவப்பு காவி மண் நிறமாக தான் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். சமுத்திரம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். நேரம் சரியாக காலை 10:45 ஆயிட்டுருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: என்ன
4: பாடல்
3: வெளிப்படையான நீல நிறம், அதாவது டிரான்ஸ்பரண்ட் ப்ளூலயே அது இருக்கு அப்படிங்கறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன், சூரிய ஒளியிடம் இருந்து பாதுகாக்க, இன்னொன்னு விலை குறைவு.
4: வெளிப்படையான வெள்ளை பாட்டில்கள்ல வந்து தண்ணீர் இருந்துச்சுன்னா சூரிய ஒளி பட்டு வந்து பாசி பிடிக்காது, அந்த ஆல்கே வந்து சீக்கிரமா ஃபார்ம் ஆகாது அப்படிங்கறதுனாலதான். பொதுவாக நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வாட்டர் கேன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து இந்த சூரிய ஒளி பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் டிரான்ஸ்பரண்ட் ப்ளூவில் வச்சுருக்காங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. அரண்மனை திரைப்படத்திற்காக பா விஜய் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க, ஹரணி பாடியிருக்காங்க. நேரம் சரியாக 10:54 ஆயிட்ருக்கு.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேர்கள்லாம் அருமையாக கலந்துக்கிட்டு சரியான பதில் சொன்னீங்க. ஸோ கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 113,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 700,000 ரூபாய் மதிப்புடைய பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,250 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட

ஐந்து மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ சற்று முன் வரை 27 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பான பொருட்கள் அடையாளமாக இருக்கும். அப்படிப்பட்ட பொருட்களை கௌரவிக்கும் விதமாகவும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாகவும் புவிசார் குறியீடு வழங்கப்படுது. ஈரோடு மஞ்சள், பத்தமடைப்பாய், கும்பகோணம் வெற்றிலை, காஞ்சிபுரம் பட்டு, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பூட்டு, சேலம் மாம்பழம், இப்படி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் புவிசார் குறியீடு பெற்ற மர சிற்பங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது எந்த ஊருக்கு ஃபேமஸ் தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்கு. செந்தூரம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பவதாரிணி குரலில் பாடல்.

மணி திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து புவிசார் குறியீடு பெற்ற மர சிற்பங்கள் இது எந்த ஊருக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகால அரும்பாவூர் அப்படிங்கிற பேரூராட்சியில் செய்யப்படக்கூடிய மர சிற்பங்கள், இதுக்கு தான் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இது உலக புகழ் பெற்றது, கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் பழமையானதான். இங்கே இருக்கக்கூடிய மர சிற்பங்கள் எல்லாமே வந்து அவங்க கையாலேயே தான் செய்கிறாங்களாம். இது கடந்த 2020 ஆண்டு May 12 அன்னைக்கு இந்த அரும்பாவூர் மர சிற்பங்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க. அரும்பாவூர் பேராட்சிக்கு உட்பட்ட பேரூராட்சிக்கு உட்பட்ட தழுதாளை அப்படிங்கிற கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மர சிற்பம் செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இவங்க செய்யக்கூடிய மர சிற்பங்கள் எல்லாமே மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல நாடுகளுக்கும் வந்து அனுப்பிட்டுருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த அரும்பாவூர் மர சிற்பங்களை பற்றி தான் இன்றைக்கி மணி திருநாடு நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, மனோ சுஜாதா குரல்ல, ஏஆர் ரஹ்மான் இசையில், கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

தனித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்னைக்கு அரும்பாவூர் மர சிற்பங்கள் பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மர சிற்பங்கள் எல்லாமே கையாலே செய்வாங்களாம். அதுக்கு என்னென்ன மரங்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பூவரசு, வாகை, இலுப்பை, மாவிலங்கை, தேக்கு, இந்த மரங்கள் எல்லாம் பயன்படுத்தி விதவிதமான சிற்பங்கள் செய்கிறாங்க. நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கூடிய கோயில் தேர், சுவாமி வீதியுலா செல்லக்கூடிய வாகனங்கள், கோயில் கொடிமரங்கள், இதெல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேர் சிற்பங்கள் அப்படின்னா அதுக்கு இலுப்பை மரத்தை பயன்படுத்துவாங்களாம். கோயில் கதவு அப்படின்னா அதுக்கு வேங்கை மரம், அப்படி இல்லாட்டி தேக்கு மரத்தை பயன்படுத்துவாங்களாம். கடவுள் சிலை செய்கிறாங்க மரத்தில் அப்படின்னா அதுக்கு வந்து அத்தி மரத்தை பயன்படுத்துவாங்களாம். இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மரங்களை அவங்க சிற்ப சாஸ்திர விதிகளின்படி அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்களாம். எந்த ஒரு இயந்திரங்களுமே இல்லாமல் முழுக்க முழுக்க சிற்ப கலைஞர்கள் அவங்க கையாலே அந்த உளி சுத்தியலை வச்சு மட்டுமே அவங்க வந்து செதுக்கி இந்த சிலைகளை, மர சிற்பங்களை செய்கிறாங்க. அப்படி ஃபேமஸான அந்த அரும்பாவூர் மர சிற்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்குது. பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, கே எஸ் சித்ரா குரலில் தேவா இசையில் பாடல்.

மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் அரும்பாவூர் மர சிற்பங்களை பற்றி தாங்க சொல்லிகிட்ருக்கிறேன். இவங்க செஞ்ச மர சிற்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, தமிழகத்தில் 300க்கும் அதிகமான கோயில்களினுடைய தேர்கள் அரும்பாவூரின் கைவினைஞர்கள் கைவினத்தில் தாங்க உருவாயிருக்கு. தமிழகத்தில் சிறப்புமிக்க கோயில்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், வடபழனி, ஆவுடையார் கோயில், திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில், இப்படி பல கோயில்களுக்கு மரங்கள் மூலமாக இவங்க தான் கைவினத்திலேயே ரொம்ப நுணுக்கமான சிறப்புமிக்க வேலைப்பாடுகளோட கூடிய தேர்களை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு அழகாகவும் அதே சமயத்தில் பிரமிப்பாகவும் இருக்கக்கூடிய வகையிலே தேர்கள் வந்து இவங்க அமைச்சிருக்கிறாங்க. வேறு என்னென்ன சிற்பங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னா, 1 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் பல வகையான சிற்பங்களையும் வந்து அவங்க செய்கிறாங்க. வெளிநாட்டினர்களும் இந்த மர சிற்பங்களை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்களாம். சரி, இந்த மர சிற்பங்களை எப்படி தான் செய்வாங்க சொல்கிறேன். பாடலுக்கு பிறகு, பாடல் வந்துகிட்டே இருக்குது. சொல்லாமலே திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் சித்ரா குரலில் கேட்டு ரசிங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்.
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடுன்னு எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அரும்பாவூர் மர சிற்பங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய கோயில் தேர்கள்ல இருந்து ஒரு அடி சிலை வரைக்குமே நிறைய மர சிற்பங்கள் செய்கிறாங்க. இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதிர்ந்த மரக்கட்டைகளை வாங்கி அதை சுற்றியில் வளையமான வெண்மை நிற பகுதி அவங்க நீக்கிட்டு மரத்துண்டுகளை அப்படியே இழைச்சி சீராக்கி செய்வாங்களே, இதுதான் முதல் வேலை. அதுக்கப்புறம் தேவையான சிற்பத்தினுடைய உருவத்தை அதில் வரைஞ்சி அதுக்கு சரியான வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. இதை வந்து ஜாடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா செக்கடம், அதாவது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மென்மையாக அதை செதுக்கிட்டே வருவாங்களாம். அதுக்கு அடுத்து நான்காவது வேலை என்ன அப்படின்னா அந்த சிற்பங்களுடைய நகை உடைகள் இந்த மாதிரி நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் செய்வாங்க. இதை வந்து நகாசு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கடைசியாக தான் முகம் கண்கள் இதெல்லாம் வந்து செதுக்குவாங்களாம். இப்படி ஐந்து நிலைகள்லாம் முடித்த உடனே கடைசியில் எமரி பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி அந்த சிற்பத்தை வந்து மெருகேற்றுவாங்களாம். இதை வந்து தைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து பாலிஷ் வேலை செய்வாங்க. அதுக்கு பிறகு தான் வர்ணம் வேலை. இப்போ அந்த மரத்துக்கு சில பேர் பெயிண்டெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இதுதான் இறுதிக்கட்டம். பழங்காலத்தில் பயன்படுத்தின இயற்கை முறையிலேயே உருவான வண்ணங்களை தான் அவங்க வந்து அந்த பூச்சி வேலைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி தயாரிக்கப்பட்ட இவங்களுடைய மர சிற்பங்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் தன்மை மாறாமலே அப்படியே பளபளப்போல இருக்குதாங்க. இதுதான் அரும்பாவூர் மர சிற்பங்களுடைய சிறப்பு அப்படின்னே சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. என்ஆசை ராசாவி திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வரலதா குரலில் பாடல் கேட்டு ரசிங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு. இன்றைக்கி அரும்பாவூர் மர சிற்பங்களை பற்றி தான் சொல்லிகிட்ருக்குறேன். பெரிய பெரிய கோயில் தேர்களிலிருந்து ஒரு அடி சிலை வரைக்குமே பல்வேறு விதமான மர சிற்பங்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தெய்வங்களுடைய சிலைகள், அலங்கார கதவுகள், நிலை கதவுகள், அப்புறம் சுவர் பலகைகள், தூண்கள், கலைநயமிக்க சிற்பங்கள், பூஜை மண்டபங்கள், வனவிலங்குகள், இயற்கை உருவங்கள், இந்த மாதிரியான சிற்பங்கள், அப்புறம் அலுவலகங்கள், வீடுகளில் வைக்கக்கூடிய சிற்பங்கள், மனித உருவங்கள், இந்த மாதிரி என்னென்ன விதமான நம்ம சிலைகள்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே கைவினைப் பொருட்களாக அவங்க வடிவமைச்சு தர்றாங்க. அந்த மாதிரி சிற்பங்கள் மட்டும் இல்லாமல் மரப்பாத்திரங்கள், மர சாமான்கள் மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையுமே உருவாக்குறாங்க. பாரம்பரியமாக அவங்க சிற்ப சாஸ்திரத்தின்படி எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட அவங்களுடைய மர சிற்பங்கள் எல்லாமே உயர்தரம் வாய்ந்ததாகவும் இருக்குது, ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் வாய்ந்ததாகவும் இருக்குது. அதனால தான் இதற்கு புவிசார் குறியீடும் கிடைச்சிருக்கு. நெல்லிப்ப பாடல் கேட்கலாம், பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடனம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சரி, இனி நம்ம உள்ளூர் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முதல் அதாவது தகவல்களை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க.
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா. முதல் தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் நிறைய காய்ச்சல்கள் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது.
0: ஸோ
1: முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக டெங்கு கொசு புழுக்கள் எங்கேயும் வந்து சேராமல் பார்த்துக்க வேண்டியது மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் நெல்லை குடியிருப்புகளில் இந்த டெங்கு கொசு புழுக்கள் கண்டறிந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் வந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு அலுவலகங்கள்

0: கூடங்கள், சிறு மற்றும் குறு வணிக நிறுவனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகள், மருத்துவமனைகள், திருமணக் கூடங்கள், உணவுக் கூடங்கள், கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் பகுதிகள், பொதுமக்கள் அதிகம் கூடும் அனைத்து வர்த்தக நிறுவனங்களும் சுத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த வீடுகள்லேயுமே தண்ணீர் தேங்க விடாமல் சேமித்து வைக்கக்கூடிய தண்ணி பாத்திரங்கள் எல்லாம் அடிக்கடி கிளீன் பண்ணணும். டெங்கு கொசு புழுக்கள் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, அகில இந்திய தொழில் தேர்வுக்கு தனி தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைவினைஞர்கள் பயிற்சி திட்டத்தின் கீழே தொழில் பயிற்சி இயக்குநரகத்தால் ஜூலை 2027 நடத்தப்படக்கூடிய அகில இந்திய தொழில் தேர்வுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த தனி தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப படிவம் குறித்த அப்புறம் முழு விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். தேர்வு கட்டணம் வந்து ₹200. இதை வந்து karuvulam.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக அங்கே ஈச்சலான் அப்படி இருக்கும், அதில் நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர்கிட்ட நம்ம வந்து சமர்ப்பிக்கணும். இதில் தகுதியுடையவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கான எழுத்து தேர்வு வர நவம்பர் 26 கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வெற்றி பெறுவோருக்கு மட்டும் செய்முறை தேர்வு நவம்பர் 27 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான முழு வழிகாட்டுதல்களை அவங்க சொன்ன அந்த skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி அக்டோபர் 9 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்களோடு அடுத்த பாடல் கேட்கலாம், ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. மனிதநாடு நிகழ்ச்சி உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அதில் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் தொலைபேசி அழைப்புக்கு மட்டும் குறைந்த கட்டணத்தின் திட்டம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா, அதாவது நம்ம நெட்னு யூஸ் பண்ணுற டேட்டாவோட சேர்த்து தானே எஸ்எம்எஸோ இல்லை காலுக்கான காசும் இருக்கும். இனிமேல் வந்து அந்த டேட்டா இன்டர்நெட் உபயோகப்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த தேவையில்லாத டேட்டாக்கான காசு வேண்டாம் அப்படிங்கறதுனால வெறும் எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் தொலைபேசி அழைப்புக்கு மட்டுமே தனியா ரீசார்ஜ் பேக் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. மீண்டும் ரோபோ கார் சேவை வந்து தொடங்கியிருக்கு. அதாவது வருடாந்திர பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 64 நாட்களுக்கு பிறகு பழனி முருகன் கோவிலில் ரோபோ கார் சேவை வந்து நேற்று முதல் மீண்டும் தொடங்கியிருக்காங்க. 64 நாட்களுக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பராமரிப்பு பணிகள்லாம் முடிஞ்சு நேற்றுலேருந்து இந்த ரோபோ கார் சேவை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்வர்ணமுகி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம்.

நேயர்களின் கவனத்துக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள். அதில் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSLC பொது தேர்வுகள் பட்டியல் வந்து தயாரிக்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மாணவர்களின் பெயர் உள்பட விவரங்கள் எதுவும் திருத்தங்கள் இருந்தது அப்படின்னா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். முக்கியமாக வந்து ரிசல்ட் எல்லாமே SMS மூலமாக அனுப்புகிறாங்க இல்லையா, அதனால் பேரண்ட்ஸோட நம்பரோ பாதுகாவலரோட நம்பரோ சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுவும் அக்டோபர் 7 செக் பண்ணணும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் ரம்யா.
1: அடுத்ததாக வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எல்லா கிராம ஊராட்சிகள்லேயுமே கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறும். கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதம் நடக்கும். தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பாங்க. பாரத கிராம வேலை உறுதி திட்டம், வாழ்வாதார திட்டம், சிறு வாசன குளங்கள் மற்றும் ஏரிகளை புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்க திட்டம், இந்த மாதிரி மற்ற விஷயங்களை பற்றி அவங்க விவாதிப்பாங்க. இந்த கிராம சபை கூட்டத்தை கண்காணிக்க மாவட்ட அளவிலான உதவி இயக்குநர் நிலைய அலுவலர்கள் மற்றும் வருவாய் வட்டாட்சியர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க. கிராம சபை கூட்டங்களில் எல்லா துறை அலுவலர்கள், கிராம ஊராட்சிகளின் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு இந்த அவங்களோட பற்றின நிறைய விஷயங்களை வந்து விவாதிக்கலாம்.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
1: நான் RJ ரம்யா.
0: நிறைவான பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 113,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 700,000 ரூபாய் மதிப்புடைய பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,250 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடை பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப்பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:04 ஆயிட்டுருக்கு. இப்போ நாம் நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக காத்துட்ருக்க நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சி குறிப்புகள். பன்னிரண்டு 10:00 சிநேகிதி நிகழ்ச்சியில் தோழிகளே, இன்னைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு பகை நட்பாகிய உங்கள் இனிய தருணம். இது பற்றி நேரலையில் உங்களோட கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெந்தயத்தின் வியக்க வைக்கும் பயன்கள் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் நேர்களை உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். 3:02 திரையறிவு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கு பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4:07 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி, 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் உலக நுரையீரல் தினம் நேர்முகம் பங்கேற்கிறாங்க டாக்டர் ஒய்எம் முஹைதீன் ஷாஜி அவர்கள். இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். 8:00 குக்கு நேர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழரின் பண்பாட்டு பொக்கிஷம் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களை இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இதே போட்டி குறித்த தினசரி நிலவரம் கேட்டு தெரிந்து கொள்ளும் நேரம் நண்பகல் 12:30, பகல் 1:30, மாலை 4:02, 4:30, மாலை 5:30, 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 10:20 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியா நேர்களை உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறும். நம்ம நிலைப்பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக நேர்களே, அதனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 12:11. இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. தோழிகளை இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் அஜய். ரம்யா,
0: ரம்யா ஹாய், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் ரம்யா. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டாபிக்லயும் பேச இருக்கிறோம்.
1: என்ன டாபிக் அது?
0: என்ன அப்படின்னா, பகை நட்பாகிய உங்களோட இனிய தருணம், இது பற்றி தோழிகள் வந்து பேச இருக்கிறாங்க.
1: ஆமா, நானும் பாத்திருக்கேன். சில பேர், சில குடும்பங்கள்லாம் பார்த்தா உனக்கும் எனக்கும் பகா பகாதாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் திடீர்னு என்ன நடந்துச்சோ தெரியல, ஒண்ணு மண்ணா சுத்துவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும்.
0: ஆச்சரியமா இருக்கும், ரம்யாவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க பாருங்க. அது என்ன சீக்ரெட், எப்படி அந்த அந்த ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா? சண்டை யாரு கூடயோ எப்படியோ வந்துருச்சு, ஆனா நான் வந்து எப்படி இருக்க அப்படின்னு ஒரு வாரத்துல கூட சமாதானம் ஆயிருவாங்க. நேருக்கு நேர் ஒரு பார்வையில கூட அந்த சண்டை வந்து சால்வ் ஆகி போயிடும். அந்த சிச்சுவேஷன்ல உங்க மைண்ட் எப்படி இருந்துச்சு, என்ன சொல்லிச்சு, எப்படி அது இருந்துச்சு கேட்க நல்லா இருக்கும்ல. ரம்யா சொன்னாங்கல்ல, எப்படி எப்படி சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒண்ணுக்கு ஒன்னா சுத்துவாங்கப்பா, இடையில எப்படி

0: அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறதா ட்விஸ்ட் இல்லையா? அது பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். தோழிகளே, உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பகை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து, பகைனா பெரிய பகையெல்லாம் இல்லை, சும்மா ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள் தானே வரும் நம்மளுக்குள்ள, அந்த மாதிரி வந்தாலும் கூட ஆனால் நம்மளுக்கு யார் ஃபஸ்ட்டு பேசுறது அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து நம்மளை பிடிச்சி வச்சிருக்கோம்
1: பார்த்தீங்களா.
0: அந்த ஈகோவை விட்டுட்டு ஒண்ணுல நீங்க பேசிருக்கலாம், இல்ல நீங்க யார்கிட்ட பகையானீங்களோ அந்த நம்பர் பேசிருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் உங்க மனசுல எப்படி பட்டாம் போச்சு பறந்துச்சு அப்படிங்கிற தருணத்தை பத்தி நீங்க வந்து நேரலையில உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.
1: கால் பண்ணுங்க 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன்னிணைப்பு எண் சேர்த்து 2561132 அப்படி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு பகை நட்பாகிய உங்கள் இனிய தருணம் பத்தி சொல்ல வர்றாங்க தோழி.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரெடியர்ல இருந்து வந்தா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம்மா.
2: மேடம், நான் வந்து திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி டு தங்கர்கோவில் வண்டியில ஏறினேன்.
1: சரி.
2: அப்போ ஒரு பாட்டி நல்லா அவங்கள பக்கம் சாமி எனக்கா இருந்தாங்க, நல்லா மஞ்சள் சேலை கட்டி நெத்தில.
1: ஹலோ, இனிப்புல இருக்கீங்களா?
2: இதுல போய் உட்கார்ந்துட்டேன், உட்கார்ந்து சேலையில பட்டுட்டு, நான் உட்கார்ந்து சேலை பட்டுட்டு
1: அவங்க பார்த்தாங்க
2: வாழ்க்கைய சொல்றாங்க. எம்மா எனக்கு நாலு பிள்ளைங்கம்மா, நாலு பேரும் எனக்கு கவனிக்கிறா, திருச்செந்தூர் கோயில இருந்து இப்ப சக்கரகோவில் கோயிலுக்கு போறேன்னா அது கதையை சொல்லி அது அழுதுச்சு. எனக்கும் பாவமா இருந்தது. ரெண்டு பேரும் அதுல இருந்து இறங்கி அதுக்கு திரும்ப சங்கரங்கள் பஸ் ஏத்தக்க வெட்டி ஒரு பண்டெல்லாம் வாங்கி கொடுத்து சங்கரங்களுக்கு ஏற்றி விட்டுட்டு நான் திரும்ப ஊருக்கு வந்தேன். பகைய பார்த்து அவ்வளவு கோவம் என் மேல.
1: உங்க அப்பாவி முகத்தை பார்த்து அவங்களே பேச்சு கொடுத்து சமாதானம் ஆயிட்டாங்க.
2: ஏன்னா வயசானவங்க சாமி எனக்கா இருக்காங்க, அவங்க நம்ம என்ன சொல்லணும்னு அமைதியாவே
1: இருந்துச்சேன்.
2: அதுவா ஒரு பழகிட்டு பாருங்க, ரொம்ப பழகி அழக்கூடிய கடிதம் அது பேசுது.
1: சரி, நல்ல ஒரு
2: பாவமா இருந்தது.
0: சரி,
2: அதான் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வந்தது.
0: நன்றிங்கம்மா.
1: இந்த பொதுவா இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தவங்களோட சண்டை ஏற்படும் போது நம்ம பதிலுக்கு பேசாம அமைதியா அடங்கி போயிட்டாலே அந்த இடத்துல அவங்களும் அந்த கோபத்தை விட்டு இறங்கி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பரா சொன்னாங்க வசந்தா. அடுத்த தோழி வாங்க. வணக்கம். ஓகே, அவங்களோட கிடைக்கல.
0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்கம்மா?
1: ரோசி, ஆலங்குளத்துல இருந்து. இப்பதான் முதல் தடவை பேசுறீங்களா?
3: ஆமா மேடம்.
1: சரி வாங்க, வணக்கம். நம்ம
3: நிலையில ரெண்டு
0: பேரும் நல்லா இருக்கும். ரோசிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா.
0: சரி, சாப்பிட்டாச்சா? இனிதானா? சரி, எப்படியாவது டாபிக் கேட்டேனே, எப்படியா லைனை பிடிச்சலாம் அப்படினு வந்திருக்கீங்க இல்லையா?
3: ஆமாமா,
0: சொல்லுங்க.
3: நான் வந்து படிக்கும் போது ஒரு பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சண்டை
1: போட்டான்.
3: நீ நல்லா பேச
1: மாட்டான்.
3: அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு பிள்ளைங்க எனக்கு ஆயிட்டு, அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆயிட்டு. ஆனா எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ஆனா நாங்க வந்து கோயம்புத்தூர் போயிட்டோம். அவ வேற பக்கம் இருந்தா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம்.
1: சரி,
3: அங்க வச்சு அவளை பார்த்தேன். சண்டை போட்டோம், அவ பேசுறாளா என்னமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டே
1: நின்னேன்.
3: அதுக்கப்புறம் அவளும் என்ன பாத்துட்டா. பார்த்தவொடனே நானும் அவளை பாத்துக்கிட்டு இருந்தா, அவளும் என்ன பாத்துக்கிட்டு இருந்தா.
1: சரி,
3: அதுக்கப்புறம் நான் பேசையான்னு யோசிச்சேன். ஆனா அவ ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சா, அப்புறம்
0: நானும்
3: கிட்ட வந்துட்டா, அவளை கிட்ட வந்துட்டா. அதனால நல்லா இருக்கியாதான், நல்லா இருக்கிய, நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு எப்பா அஞ்சாப்புல வச்சு சண்டை போட்டது.
0: அப்பா,
3: இப்போ 40-43 வயசுக்கு அப்புறம் பாத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் போன் நம்பர் கொடுத்தா, நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு

0: அடே பேசணும்னு இவ ரொம்ப போன்ல என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஓ சரி
0: சூப்பருங்க
1: சரி சரி சரி.
2: உங்க தோழி இத
0: கேட்டுட்டு
2: உங்க
0: டாபிக்க
2: கால்
0: பார்த்தவுடனே
2: பண்ணி
0: நான் கண்டிப்பா பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாயிட்டு.
2: சரி சரி நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா எல்லா காலத்துல உள்ள பாட்டும் நாங்க போடுவோம், நீங்க தொடர்ந்து நெல்லை பண்பலை கேளுங்க சரிங்களா. நன்றிமா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தேங்க்யூ.
2: பள்ளி கால நட்புல தொடங்கி இத்தனை வருஷம் கழிச்சு பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துருப்போம், ஒன்னா சாப்பிடுவோம், ஒருத்தரோட பேனா பென்சில் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவோம். ஆனா சின்ன சண்டை எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்காம என் பேனாவை எதுக்கெடுத்தேன், அதுலதான் தொடங்கும். அந்த மாதிரி ஏதோ சின்ன சண்டை, அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது சண்டை போட்டது அப்படின்னு அழகா சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் இருக்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. ஆனா அதுவே வந்து நம்ம எவ்வளவு தூரம் அதை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறதா முக்கியம். சண்டைகள் பாத்தீங்கன்னா சின்ன சண்டை பெரிய சண்டை அப்படிங்கறது நம்ம மனசளவுல எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. தோழிகள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தோழிகள் கிட்ட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி பேசிகிட்ருக்கிறோம். பகை நட்பாகிய உங்கள் இனிய தருணம் பதி தான் தோழிகளோட பேசிகிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க தோழி. வாங்க, வணக்கம். ஓகே, உங்களோட இணைப்பு கிடைக்கல. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சிவகாமி, சேரன் மகாதேவிலேருந்து பேசுகிறேன்.
0: சேரன் மகாதேவிலேருந்து சிவகாமி, சொல்லுங்கம்மா.
1: எங்கள் வந்து 10 வருஷம் 11 வருஷம் பக
0: அடையப்பா எண்ணிட்டு இருந்திருக்கீங்க போலயே.
1: எங்க வீட்டுக்கும் எங்க சித்தி வீட்டுக்கும் ஆகாது.
0: ஓ சரி.
1: ஆனா நான் பேசிக்கிட்டுதான் இருந்தேன். இப்ப என் பையன் மறந்துருக்கா வந்து பாக்குறதுக்கு அவங்க வரல எங்க சித்தி. அவன் நான் என்ன பண்ணிட்ட பேர் வைக்கிறதுக்கு சொல்லல, அதனால என்கிட்ட பகை வைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க சித்தி இன்னொரு சித்தியோட பையனுக்கு கல்யாணம் வந்துச்சு. அப்ப அந்த கல்யாணத்துக்கு வந்து அவங்க அந்த சித்தியும் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க போய் கூட்ட உடனே அப்ப எல்லாரும் ஒரே வேலைதான் போனோம். கல்யாணம் வந்து தேவகோட்டையில. தேவகோட்டைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா எங்க சித்தப்பாவா பேசினாங்க. நாங்க பேசல. காலையில தீவங்க எல்லாம் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அப்பாட்ட மட்டும் போய் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அவங்களோட சேர்ந்தாச்சு. எங்க சின்னச்சித்தியோட சேர்ந்துட்டாங்கல்ல, அந்த அன்னைக்கு வந்து எங்ககிட்டயும் வந்து அப்பா மட்டும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி இருந்தும் நான் பேசல. அதுக்கப்புறம் எங்க சித்தப்பாவே போன் போட்டாங்க. போன் போட்டு என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி, தாய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப 3 வருஷமும் எல்லா விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி. அவங்க என் கல்யாணத்துக்கெல்லாம் அப்பளோ உழைப்பு, அந்த சித்தப்பாவோட உழைப்பு. என்னைய சென்னையில கொண்டு வந்து கூட எங்க அம்மா கூட வரல விடுறதுக்கு. எங்க அப்பா கூட, அவங்க சித்தப்பாவும் எங்க அப்பாவும் மட்டுமே வந்தாங்க. டெய்லி எங்க வீட்டுக்கு வருவாங்க, நல்லா எதுனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பேசாம வந்தது ரொம்ப சங்கடமாவே இருந்தது எங்களுக்கு எல்லாம். ஆனா இப்ப வந்து பேசிக்கிட்டா நல்லா இருக்கும்.
2: எல்லாரும் என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, எங்க சித்தப்பா அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்லாம் இப்ப பேசும்போது நம்ம நினைச்சு பாக்குறோம். ஆனா பேசாம இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா நாமளே பேசுறோம்
0: தானே.
2: இவ்வளவு எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்க. எங்க சித்தப்பா வந்து அப்பா கூட வரல, அம்மா கூட வரல, என்னைய வந்து சென்னையில கொண்டு விடுறதுக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க கூட பகையா இருக்கும். ஆனா அவங்க நம்மளுக்கு நிறைய நல்லதும் பண்ணிருப்பாங்க. அதை கொஞ்சம் மனசுல நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது பேசுறதுக்கான அந்த ஈகோவை எடுத்து கீழே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வழியா இருக்கலாம்.
0: ஆமா, இவங்க சொன்னாங்க அது பேசாம போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க இன்வைட் பண்ணாம இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ரொம்ப வருஷமா பேசாம இருந்திருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்க வந்துருங்க, வந்து செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம கூப்பிட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அவங்க வந்து எல்லாமே செய்வாங்க. இதுவும் வந்து அந்த பகை வந்து ஒன்னாகிறதுக்கு ஒரு தருணமா இருக்கும். நம்ம வீட்டுல நடக்கூடிய விசேஷங்கள்
2: அதான். ஆனா இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா கூப்பிடாம இருப்போம், கூப்பிடுறாளா கூப்பிட மாட்டாளா பாத்தீங்களா, அந்த மாதிரியும் சில வீம்புகள்லாம் வந்து இந்த நம்ம இந்த விசேஷங்கள்ல வந்து நம்ம காமிக்க கூடாது. விசேஷம் அப்படின்னால என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்து நல்லா ஹாப்பியா நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம அது பண்றோம். இவங்க கூட சண்டை அவங்க கூட சண்டைன்னு ஒதுக்கி வைக்காம பகை நட்பாகிறதுக்கு நம்ம வீட்டுல நடக்கிற விசேஷங்களை கூட நம்ம வந்து ஒரு

0: ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். இப்போ
1: எடுத்துக்கலாம்.
0: அடுத்த தோழி சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பு தெளிவாக இல்லை. அடுத்த தோழி, வணக்கம். ஓகே, உங்களுடைய இணைப்பு தெளிவாக கிடைக்கவில்லை.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா. சுல்தானிமா
2: பேசுறேன். ஹலோ. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா நல்லா தான் இருந்தோம். அதாவது நாங்க 83 ஆரம்பிச்சு நினைக்கிறேன்.
0: சரி,
2: நல்லா நல்லா தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்ன பிரச்சனைன்னு எனக்கு நினைவு இல்லை. ஆமா, அவ வரமாட்டா, நான் போக மாட்டேன். அவ நினைக்கிட்டு அவ வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து என்னைய கூட்டிட்டு தான் மார்க்கெட்டுக்கே
0: போவான்.
2: அப்படி ஃப்ரெண்ட். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளைல சொல்லி வா, மாமிய கொண்டு ரோடு வர விட்டுட்டு வரணும்னு அவ்வளவு சொல்லு. சும்மா கேரிக்கு பண்ண, ஆமா, தோழிய கொண்டு ஏர்போர்ட்ல விட போற அப்படின்னு இருக்கோம்.
0: சரி, எப்புறம் அப்புறம் எப்படிதான் சேர்ந்தீங்க?
2: எப்படி சேர்ந்தேன்னா, அதுக்கப்புறம் இப்பதான் நினைவே வருது எனக்கு. அவளுக்கு பேரன் பிறந்தா, கல்யாணத்துல சேர்ந்திருந்தோம்.
0: ஓ,
2: அதுக்கப்புறம் அது இதாயிட்டு, பேச்சுவார்த்தை இல்லாம ஆயிட்டு, போக்குவரத்து இல்லாம ஆயிட்டு.
0: சரி, அதுக்கப்புறம் பேரை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லி ஒன்னா சேர்ந்துட்டீங்க, அப்படிதானே?
1: அவங்களுடைய நினைவுகளை வந்து சூப்பரா நம்ம கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க. நன்றிங்கம்மா.
0: நேரில் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.

இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. திருநெல்வேலி பண்பலை 102.6 இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: நேரம் 12:37. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பகை நட்பாகிய உங்கள் இனிய தருணம் இது பற்றி தோழிகள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். அவங்களும் நிறைய டிப்ஸ் நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். பெருமாள் கோமதி.
0: கோமதிமா சொல்லுங்கம்மா.
1: அதாவது

0: எனக்கு வந்து எப்படின்னா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்களுக்கு அப்போ வந்து 60 வயசு ஆயிட்டுது. எங்களுக்கு சில்வர் துப்பு இந்த கல்யாணம் ஆகி 25வது வருஷம் கல்யாணம் ஆகிட்டு அவங்களும் நாங்க கூப்பிடல, வேணும்னு கூப்பிடல,
1: அதாவது
0: அவங்களையும் கூப்பிட்டு அது போக 10 பேரை கூப்பிடணும்,
1: அது
0: எதுக்கு சிரமமே கூப்பிடல, அது அவங்க கோச்சுட்டாங்க. கோச்சு அவங்களுடைய பொண்ணு விழா கோல்டன் ஜூப்ளிக்கு என்னைய கூப்பிடல, எல்லாரும் கூப்பிட்டாங்க என்னைய கூப்பிடல, அது அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் என்னை அவங்க வந்து தவிர்த்துருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம், பப்பே சிஸ்டம் சாப்பாடு, அவங்களும் அந்த அங்கிளும் வந்து எந்திரிச்சு வர முடியாம டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க என்னன்னா இந்த அம்மா வாங்கி கொண்டு கொடுத்ததும் நான் என்ன பண்ணேன், ஏன் லெட்டர் கொண்டு அவற்றை கொடுத்து அம்மா இவங்க உட்காந்து கொடுத்து சார் சாப்பிடுங்கன்ட்டு அவங்க சாப்பிட்டு போயிட்டு திரும்ப ஏதாவது வேணுமான்னு கேட்டு நான் என் படு, அதாவது மனிதாபிமான வயசானவங்க இந்த நேரம் நம்ம பகைய பாராட்ட கூடாதுன்னு நான் அவங்க வந்து கவனிச்சுட்டு வந்துட்டேன்.
1: சரி,
0: நான் வாசலுக்கு வாரேன், பின்னாடியே அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் என்ன அந்த நட்பு இறுகிட்டுது அந்த ஒரு செகண்ட்ல, அதாவது வயசானவங்க அப்படின்னு நினைச்சேன், எல்லாமே இதாயிட்டு கடைசி வரைக்கும் அவங்க என்கிட்ட பிரியமா இருந்தாங்க.
2: ஒரே ஒரு செகண்ட் தாங்க, அத வந்து நீங்க பேசணும். என்ன தெரியுமா ரம்யா, இப்போ ஒரு ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு, ஆனா வந்து நம்ம மனசார மன்னிச்சிட்டோம் வைங்க, திருப்பி வந்து அது புதுப்பிக்கப்பட்ட அந்த நட்பு வந்து முன்னாடி இருந்த நட்பை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும்.
1: ஏன்னா
2: கொஞ்சம் கேப் கொடுத்துருப்போம் இல்லையா, இடைவெளி விட்டு திருப்பவும் நம்மள மன்னிச்சிருக்காங்க, நம்மள மனசார மன்னிச்சிட்டோம், உண்மையிலே மன்னிச்சிருந்தா. வெளிக்கு வெளி பேசிப்போம் பாத்தீங்க, இவங்க நம்மளுக்கு தேவை இருப்பு, எங்கேயோ இவங்களோட உதவி தேவை இருக்கு, அதனால இவங்கள வந்து நம்ம நம்ம வந்து நட்புலயே வச்சுக்கலாம், அது வேற.
1: ஆனா
2: உண்மையிலே மனசார இவங்க வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு மன்னிச்சிட்டோம்னா அந்த நட்பு வந்து முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கறதுலயும் சந்தேகம் இல்ல. அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
3: அதாவது என்னோட நண்பன் அசோக் பேரு, அவனு நானும் என்ன செய்வோம், இந்த தீப்பெட்டி படத்தை வச்சு விளையாடுவான்.
2: சரி,
3: சின்ன பிள்ளைல அதுதான் வேலை. அவன் ஒரு கட்டு வச்சிருக்கேன், நான் ஒரு கட்டு
2: வச்சிருக்கேன்,
3: அதை எடுத்து எடுத்து வைக்கும் போது அது ஒன்னா ஒரே ரெண்டு ஒன்னா வரும்ல, ஒரு ஒரே தீப்பெட்டி படம் அப்போ எடுத்துறது அப்படியே அள்ளிடுறது. நான் அடிக்கடி ஜெயிக்கிறதுனால அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும், எப்ப பார்த்தாலும் ஏமாத்தி ஏமாத்தி விளையாடுற அப்படின்னா. அதுல ஒரு தடவை சட்டை வந்துருச்சு, ரெண்டு பேருக்கு படத்தை பூரா கிழிச்சு போட்டு ஒரே சண்டை போட்டு அதோட அவன்கிட்ட பேசுறத விட்டுட்டு அதோட வேற தெருவுக்கும் போயிட்டான். அதை பார்க்க முடியல நாங்க எங்களால. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா விசேஷங்கள பூராமே பாத்தேன் அவனை, என்னப்பா அசோக்கு நல்லா இருக்கியா அப்படின்னு
2: கேட்டேனா,
3: ஏ என்ன சண்டைக்கு பாத்துக்கிட்டு நம்ம சண்டைகள்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ராஜேஸ்வரி என்ன பண்ற அப்படின்னா, நல்லா இருக்கியா பிள்ளையெல்லாம் இவனுக்கு நீ நூண்டா குடுக்குடுன்னு ஓடுவேன், என்னைய திட்டுவேன், என்னை கிழிச்சு போடுவேன், இப்ப பார்த்தா பொறுப்பான பாமா வாயிட்ட வலையே
2: அப்படின்னா.
3: ஆமாப்பா, இவரது எப்படியாவா இருப்பா, நீ என்ன செய்யற, ஓம்புல என்ன செய்யுது அப்படின்னு ரொம்ப அவரு சந்தோஷமான சூழ்நிலை. ஆனா அந்த படத்தை விளையாண்டத நாங்க மறுபடியும் பயிர்ந்துகிட்டோம்ப்பா,
2: அப்போ
3: நல்லா விளையாடுவான், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த விளையாட்டு விளையாடும் போது பாத்தீங்கன்னா உன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிறதும் அடிச்சுக்கிறதும் பிடிச்சுக்கிறதும் நிறைய தோழிகளும் சேர்ந்து வருவாங்க அதோட. ஆனா அவங்கிட்ட தான் அதோ அதிகமா விளையாண்டது அந்த படத்தைய, அத வந்து சொல்லி நாங்க சிரிச்சு நாங்க மகிழ்ந்த தருணம் வந்து மறக்க முடியாது.
2: ரொம்ப சந்தோஷங்கம்மா, நன்றி.
3: நன்றி அம்மா.
2: என்னன்னா அந்த சின்ன வயசுல சண்டை போட்டது, அப்புறம் நிறைய நாள் கழிச்சு அதே நண்பர்களையோ தோழிகளையோ பார்க்கும் போது அது மறந்துருவோம்ல நம்ம.
1: ஆமா, அப்ப அப்ப நினைப்போம் இந்த விஷயத்துக்கு சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிப்பு சிரிப்பு தான் வரும் நமக்கு.
2: நம்மளுக்கே வந்து ஐயோ இதுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்கோம் பாருங்க அப்படின்னு இருக்கோம். அதை மறந்துட்டு அவங்க சொன்னாங்களே மறுபடியும் நாங்க அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தோழிகள் இனிமே சொல்ல நாம கேட்கலாம். நிகழ்ச்சியில இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு தெனாலி திரைப்படத்துல இருந்து.

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6
1: நேர்களை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தோழிகளோட பகை நட்பாகிய உங்கள் இணைய தருணம். இது பற்றி தோழிகள் நேரலையில் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். ஜோதி
1: ஜோதிமா, சொல்லுங்க.
2: நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மேடம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரஸ்ல சண்டை வந்து நான் தான் பக்கத்து நீ தான் பக்கத்துல அப்ப அதுல பிரச்சனை. ஒரு வருஷம் பேசவே இல்லை தமிழ் செல்வங்க ஒருத்தி. அப்புறம் படித்த டைம்ல வந்து மையில் அவ பேனால எழுதும் போது பக்கத்துல நான் தானே இந்த அவள பேசிட்டு மை இருந்தா கூட அப்படின்னு என் பேனால இருந்து ஊத்தி கொடுத்த மேடம்.
0: அதாவது இவங்க சொன்ன ஒரு விஷயத்த கேட்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்தது. அதாவது உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை பேனாலும் இல்லாம போச்சு. இவங்க கொடுத்து உதவுறதுனால சண்டை சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க.
1: என்ன வேற வழியே இல்லை, இவங்கிட்ட நீ பேசிதான் ஆகணும்பா. சண்டையும் சமாதானம் ஆச்சு, நம்மளுக்கு உதவியும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஒரே கலர் ரெண்டும் வாங்கான மாதிரி பள்ளி பருவத்துல இதெல்லாம் சின்ன சின்ன சண்டை. இன்னைக்கு யோசிக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பா வருது. ஆனா அந்த பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா பெருசா அப்படி மனசுல ஏதோ ஒண்ணும் சண்டை, இங்க வந்தா நான் அங்க போயிருவேன் அப்படி திருப்பிட்டுலாம் போகும் பாருங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது சிரிப்பா தான் வருது. ஆனா உறவுகள் கிட்ட அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் லாங்கா பீரியட் போகும்போது அது கொஞ்சம் பெரிய சண்டையான மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல.
0: என்னன்னா
1: பாத்தீங்கன்னா உறவுகள்கிட்டயுமே அப்படிதான், நான் போன் பண்ணேன் அவன் எடுக்கல, நான் மெசேஜ் பண்ணேன் ரிப்ளை பண்ணல, ஏன் நான் தான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணணுமா அவ தான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணணுமா, இப்படி எல்லாம் சின்ன சின்ன
0: வந்தேன் என்னைய வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடல, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு சண்டை உருவாகிறதுக்கு. ஆனா அது சமாதானம் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது தோழிகள் சொல்றாங்க, கேட்டுடலாம்.
1: வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வேக்கல்பட்டியில இருந்து முத்துலட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும் முத்துலட்சுமிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
3: மேடம் என் ஃப்ரெண்டு தான் ராஜப்ரியா மேடம். அவதான் சும்மாயே பேச மாட்டான் நானாலே. டியூஷனுக்கு ஒன்னா போகணும்னு நினைச்சு நானே போய் முதல்ல அவட்ட கேட்டேன், கூப்பிட்டு போக மாட்டான்னு நினைச்சேன். சுயநலம் எல்லாமே என்ன கூப்பிட்டு போனா மேடம், நானும் அவளும் தான் ஒன்னா போயிட்டு இருந்தோம். இப்பவுமே நான் சண்டை கிடையாது, அதுக்கு முன்ன போட்ட சண்டை தான், அதுக்கப்புறம் போட்டதே கிடையாது மேடம்.
1: நட்பாதான் இருக்கீங்க இல்லையா?
3: ஆமா மேடம்.
1: சூப்பருங்கம்மா, நன்றிமா.
3: தேங்க்யூ மேடம்.
1: அடுத்த தொழில் வாங்க, வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மாரியம்மாள் பேசுறமா.
1: சொல்லுங்க மாரியம்மாள்.
4: எங்க சித்தி தான் அவங்க, அப்படிதான் நான் கல்யாணம் ஆகி போய் போன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேசாம இருந்தாங்க. என் ரெண்டாவது பையன் உள்ளா இருந்தேன், அப்பவும் அவங்கள்ட்ட பேசுறேன், அழுதேன், காலில் விழுந்தேன். அவங்க என்னை பெத்தப்பிள்ள மாதிரி
0: பாத்துக்கிட்டாங்க.
4: அதனால நீ என்ன பேச இல்ல, கல்யாணம் ஆகி முடிஞ்சு போனது இருந்து அப்படின்னு கொஞ்சம் பேசாம இருந்தாங்க.
0: சரி, திரும்ப எப்படி பேசினாங்க? திரும்ப எப்படி பேசுனாங்க?
4: பையன் பிறந்து 5 வயசு ஆகும்போதுதான் பேசுனாங்க.
0: ஓ, அது வரைக்கும் பேசாம இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பேசிட்டாங்க.
4: அப்புறம் நான்

0: ரொம்ப நான் கூட சாரி கேட்டு காலையிலே விழுந்துட்டேன். பண்ணிக்கிறேன் என்ன, நம்மளே பேசுவேன், எப்படி நீ என்ன மறந்துட்டேன், நீ கல்யாணம் போய் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பேசிட்டாங்க, தெரியுமா மகன், இன்னும் பேச மாட்டேன்.
1: ஓ சரி சரி சரி, எப்படியாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பேசிருங்க
0: பேசிருங்க. ஆனா சில சம்பவம் மறக்க முடியல நடந்தத.
1: சரி, நல்லதை யோசிச்சு பாருங்க, அவங்க செஞ்ச நல்லதை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா மனசு மாறிடும்.
0: பசங்களுக்கு நல்லா வாங்கி கொடுப்பான், நல்லா செய்வான்,
1: யோசிச்சு பாருங்க.
0: வாங்கி கொடுப்பான் இப்ப அதெல்லாம் நல்லது
1: நினைப்பேனா.
2: மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியே கிடையாதுங்க. மன்னிப்பு அப்படிங்கறத பார்த்து என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பல நேரங்கள்ல உறவை மதிக்கிறவங்க முதல்ல போய் பேசுறாங்க அப்படிங்கறத கூட இந்த மன்னிப்புக்கு அர்த்தமா எடுத்துக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் பேசுறது அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் நம்மளுக்கு இந்த பகை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தடுக்கும். ஒரே

0: கிடையாதுங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது பார்த்து என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பல நேரங்களில் உறவை மதிக்கிறவங்க முதல்ல போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கூட இந்த மன்னிப்புக்கு அர்த்தமாக எடுத்துக்கலாம். யார் ஃபஸ்ட்டு பேசுகிறது அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் நம்மளுக்கு இந்த பகை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தடுக்கும். ஒரே ஒரு வார்த்தை, என்ன எப்படி இருக்கீங்க, முடிஞ்சு முடிஞ்சு, அவ்வளோதாங்க. ஒரே ஒரு வார்த்தை நீங்கள், ஆனால் மனசில் வந்து அவங்கள பற்றி நிறைய நல்ல அபிப்பிராயங்கள்லாம் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு சின்ன அவங்க பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். அந்த நல்ல விஷயங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம போய் சிரிச்ச முகத்தோட, என்ன எப்படி இருக்கீங்க, ஏங்க இவ்வளோ நாள் பேசலை, வேண்டாம், அதெல்லாம் கூட வேண்டாம் இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்னங்க எப்படி இருக்கீங்க, அதுவே போதும். ஒரு சிரிப்பு, இந்த வார்த்தை, பகை வந்து நட்பாகிரும். இது பற்றி தான் இவ்வளோ நேரம் சிநேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் நிறைய விஷயங்களை, அனுபவங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை தாங்க. உறவுகள்கிட்ட எவ்வளோ தான் விரிசல்கள் வந்தாலும் எப்போவும் நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கணும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம மனசில் இருக்கும்போது பகை அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நட்பாக நம்ம சேர்ந்து ஒன்றா வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியாக நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் அஜய் ரம்யா.
0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு வில்லு திரைப்படத்திலிருந்து.
2: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம். நேர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலைப்பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
4: இந்த உடல் பருமனுக்கு எடுத்து சில சிகிச்சைகள் கொடுப்போம். சிகிச்சைங்க இந்த வாழை இலை குளியலுன்னு சொன்னோம்ல, சூரிய ஒளியில் படுக்க வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக வாழை இலையில் கவர் பண்ணிடுவோம். அப்போ வந்து 20 மினிட்ஸ் வெயிலில் இருப்பாங்க, உடம்பு நல்லா வேர்த்து நீர்லாம் வெளியே வரும் வந்து. அப்புறம் ஸ்டீம் பாத் கொடுப்போம், அதுவும் உடல் எடையை குறைக்க உதவும். அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ்லாம் இருக்குது, ஆயில் மசாஜ் பண்ணுவோம். அப்புறம் மண் குளியல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸோ அது வந்து பாடி ஹீட்லாம் குறைக்கும், நல்லா நீர் நல்லா போக வைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சிகிச்சைகளோட சேர்த்து யோகா பயிற்சி. ஸோ மெயினாக வெயிட் குறைக்கிறவங்களுக்கு டெய்லி காலை மாலை யோகா, அப்புறம் நிறைய வாக்கிங் பண்ணுவோம், நடக்கிறது. நல்லா ஆக்டிவாக யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா நல்லா கேம்ஸ் விளாடலாம், ஸ்விம்மிங் வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒர்க் அவுட்டு, கொஞ்சம் டயட் கண்ட்ரோல், அப்புறம் சில கழிவு நீக்க சிகிச்சைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா வெயிட்டை குறைக்கலாம். அதுக்கு இப்போ சுகர் கண்ட்ரோலுக்கு நிறைய வராங்க, அது பிபி கண்ட்ரோலுக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பெயினுக்கு நிறைய வருவாங்க. நிறைய இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து முக்கியமாக நிறைய பேருக்கு பேக் பெயின் வருது. நான் காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருக்கிறாங்க, ஈவினிங் வந்தவொடனே பயங்கர பேக் பெயின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம யோகாவில் வந்து அருமையாக அந்த யோகா பயிற்சிகள் மூலமாகவே நல்ல ரிலீஃப் கொடுக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து இந்த புஜங்காசனம்னு சொல்லுவோம், அது நம்ம பாம்பு மாதிரி குப்புற படுத்துட்டு ரெண்டு கையும் சைடில் பண்ணிவிட்டு ஒரு பாம்பு மாதிரி நல்லா தலையை மட்டும் தூக்கணும், முதுகு வரைக்கும் தூக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பேக் ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் வரும். ஸோ ஒரு 5 டைம்ஸ் மினிமம் போயிட்டு அதுக்கு மேலே போய் கீழே வரணும். ஸோ அது மாதிரி ஒரு 5 தடவை காலையில் 5 தடவை ஈவினிங் பண்ணாங்கனாலே நல்லா ரிலீஃப் வரும். ஸோ அது மாதிரி பவன முக்தாசனம்னு சொல்லுவோம், மல்லாக்கு படுத்துட்டு ரெண்டு காலையும் மடித்து வயிறோட கொஞ்சம் பிடிச்சிக்கிடுறது. ஸோ அதுவும் பவன முக்தாசனமும் நல்லா ரிலீஃப் வரும். அடுத்து சேது பந்தாசனம்னு ஒன்று இருக்குது, ஸோ அதுவும் நல்லா பேக் பெயினுக்கு நல்லாயிருக்கும். வந்து வந்து மல்லாக்கு படுத்துட்டு காலை ஊனிட்டு நம்ம ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணணும், ஒரு பிரிட்ஜி போஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அப்படி மேலே சரிவாக இருக்கிற மாதிரி.

0: அந்த பிரிட்ஜ் பாஸில் அந்த ஹிப்பை மட்டும் மேலே தூக்கி தூக்கி இறக்கணும். ஸோ அதுவும் நல்லா பெயின் ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேக் பெயினுக்கு இந்த யோகா பயிற்சி ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி தான் அந்த வாயு சம்மந்தப்பட்ட உணவுகளை குறைச்சிக்கணும். ரொம்ப கிழங்கு பருப்பு அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா பேக் பெயின் அதிகமாகும். ஸோ அதை குறைச்சிக்கணும். பாடி வெயிட்டை வந்து ஏற விடாமல் பார்த்துக்கணும் வந்து. ஸோ அது பண்ணுவோம். அது போக எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் மசாஜ் மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த முதுகுவலி இருக்கிறவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி இந்த ஒத்தடங்கள் கொடுப்போம். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதோட சேர்த்து ஸ்டீம் பாத்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கும் வந்து. அதுபோக நீ பெயினுக்கும் நிறைய வராங்க. இப்போ இந்த ஓல்டேஜ் பீப்புள் போகிறாமே இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு முட்டுகளுமே வலி வந்துடும். முட்டு வலி மெயினாக 55-60 வயசு தாண்டிட்டாலே முக்கால்வாசி பாட்டிகளுக்கு வந்து இந்த முட்டு வலி வந்துடுது. அதுக்கு நிறைய வராங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக வந்து இடைக்குறைப்பு அவசியம் அதில். ஸோ முட்டு வலினாலே இந்த இடையினால தான் இடையை தாங்கி தாங்கி அதிகமாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க தான் முட்டு வலி வந்துடும். இடைக்குறைப்பு பயிற்சிகள் பண்ணணும். அதோட சேர்த்து கால்களுக்கு இந்த மூட்டு அசைவு பயிற்சிகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த கால் வந்து மடக்கிறது, நீட்டுறது, சுற்றுறது. ஸோ அந்த மாதிரி கால் அசைவுகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். அடுத்து மசாஜ், அவங்களுக்குமே ஆயில் மசாஜ் கொடுப்போம். மசாஜ் பண்ணி ஒத்துடும். இப்படி மசாஜ் பண்ண முடியாதவங்க வீட்டிலேயே நம்ம பெயின் ரிலீவிங் ஆயில்ஸ்லாம் இருக்கலாம். ஏதாவது ஆயுர்வேதிக் ஆயில் வாங்கிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் சுடுதண்ணி ஒத்துட மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நலம்
1: தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

நேரம் 1:05 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா நிகழ்ச்சி. இனிய உற்சாகமான வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, நலம் தானா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வகையான ஆரோக்கிய குறிப்புகளோட உங்களை சந்திச்சிட்ருக்கோம். நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கு எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும், சின்னதாக இருக்கும். மஞ்சள் நிற விதைகள் கடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதுதாங்க வெந்தயம். வெந்தயத்தோட வியக்க வைக்கிற பயன்கள் என்னெல்லாம் இருக்குது? நம்ம வீட்டில் கைக்கு ஈஸியாக எட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தில் என்னெல்லாம் இவ்வளோ பயன்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய தகவல்களோட இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சி இருக்க போது. இடையிடையே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டுருக்கு அன்பேவா திரைப்படத்திற்காக, பி. சுஷிலா குரலில்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் ஒரு மணி 11 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி வெந்தயத்தோட வியக்க வைக்கிற பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம வீட்டு சமையல் அறையில் பார்த்திங்கன்னா இருக்கிற சில பொருட்கள் வந்து வெறும் சுவைக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரிய வாழ்க்கை முறையோடும் ஆரோக்கியத்தோடும் பல ஆண்டுகளாக தொடர்புடையதாக இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொருள் தாங்க இந்த வெந்தயம். ஆமாம் நேர்களே, இது சின்னதாக பழுப்பு நிறம் கலந்த ஒரு மஞ்சள் நிற விதைகளில் இருக்கும். நம்ம சில கலரை வந்து சொல்லும்போது கூட வெந்தய கலர் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு வெந்தயம் அப்படின்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் கூடவே பயணிக்கக்கூடியது. நம்மளோட அன்றாட உணவு பழக்கத்தில் இந்த வெந்தயத்துக்கு ஒரு தனி இடம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில உணவில் வந்து இந்த வெந்தயத்தை முழுசாவோ இல்லை பொடியாவோ சேர்த்துக்கும் போது தான் அந்த உணவுக்கே உண்டான ஒரு தனி ருசியும் மணமும் கிடைக்கப்படுது. அப்படிப்பட்ட வெந்தயத்தில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊறுகாலாம் பண்ணும்போது இவ்வளோதான் அதை நல்லா பதமாக பார்த்து ஊற வச்சு மசாலாலாம் சேர்த்தாலும் இந்த வெந்தயம் கொடுக்குற அந்த ஊறுகாய்க்கு கொடுக்குற அந்த சுவை இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக நம்ம அதை வறுத்து பொடிச்சு சேர்க்கும்போது அந்த ஊறுகாயோடைய டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது உண்மையிலே அந்த வெந்தயம் மட்டும்தான் அந்த இடத்துல பயன்படுத்த முடியும். இப்படி வெந்தயத்துக்கே உரித்தான ஒரு சுவையும் மனமும் இருக்குது. இதையும் தாண்டி நிறைய பயன்களும் இருக்குது. என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துருக்கு. குடியிருந்த கோவல் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன், இசையில் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: வெந்தயத்தோட வியக்க வைக்கிற பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நலம்தானா நிகழ்ச்சியில் நேரம் 1 மணி 20 நிமிடம். தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா வெந்தயம் அப்படின்னு ஒரு பொருள் இல்லாமல் நம்ம சமையலே இல்லாத மாதிரி ஆயிரும். அப்படி இந்த வெந்தயத்தில் என்னெல்லாம் அங்கே சத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, இப்படியா பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம பாரம்பரிய காலமாகவே இந்த வெந்தயத்தை பயன்படுத்திட்டும் வரும். பொதுவாக வெந்தயம் அப்படின்னாலே வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல தீர்வு தர பொருள்னு கேள்விப்பட்டிருப்போம். இதை எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வயிறு கொஞ்சம் கேஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வீட்டில் சொன்னதுமே நம்ம பாட்டிமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுதாங்க, இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பயன்கள் இந்த வெந்தயத்தில் இருக்குது. நாமளும் அதை பயன்படுத்தி தான் இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன், இசையில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே.

நிலம் தன நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 1:28. வெந்தயத்தோட வியக்க வைக்கிற பயன்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஊற வச்ச வெந்தய தண்ணியை குடிக்கிறத வந்து சில பேர் பழக்கமாகவே வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சமாக வெந்தயத்தை இரவு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரோடு சேர்த்து வெந்தயத்தையும் எடுத்துக்கலாம். இந்த வெந்தய தண்ணீர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி புத்துணர்ச்சி தரதோட வயிற்று பிரச்சனையில் ஏற்படுற அசௌகரியங்களை குறைக்குது. ஆனால் இந்த பழக்கம் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் தாண்டி

0: இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் செரிமானத்துக்கு உதவுற நல்ல பண்புகளும் இருக்கு.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும்னு தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
0: நேர்களை இப்போது கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த கள நிலவரம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் 1:38. நலம் தானா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விந்தயத்தோட வியக்க வைக்கிற பயன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விந்தயத்தில் செரிமானத்துக்கு உதவுற நல்ல பண்புகள் இருக்குது. நம்மளோட சமையல் முறைப்படி பார்த்திங்கன்னா, இந்த விந்தயத்தை

பொடியாக்கி மசாலாவாக பயன்படுத்திட்டு வர்றது ஒரு சிறந்த வழியாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புளிக்குழம்போ இல்லைன்னா காய்கறி குழம்போ செய்கிறப்போ ஒரு சிட்டிகை வெந்தயத்தை வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மணமும் சுவையும் கிடைக்கும். அதிகமாக போட்டால் கசப்பாகிடும். அது வர சின்ன அளவில் நல்ல சுவை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த வெந்தயத்தையும் அதோட பொடியையோ ஆரோக்கியமான முறையில் பயன்படுத்துகிறப்போ அது வந்து ஒரு தனி சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. சிவந்த மண் திரைப்படத்திலேருந்து.

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 1:46. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெந்தயத்தோட வியக்க வைக்கிற பயன்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயத்தை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சொல்யூபிள் ஃபைபர், அதாவது தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து, உணவுக்கு பிறகு வந்து நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வேகமாக அதிகரிக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இது ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க மருந்துக்கு மாற்றாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம ஆரோக்கியத்துக்காக உணவில் சேர்க்குற ஒரு பொருளாக மிதமான அளவில் இந்த வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் இந்த வெந்தயம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, முடி உதிர்வு, முடி வறட்சி, பொடுகு, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்குது. இதுக்காக நம்ம பாட்டி காலத்துலேருந்தே பயன்படுத்தப்பட்ட ஒரு வீட்டு வழக்கமான ஒரு வைத்தியம் தான் இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி தலைமுடியில் பயன்படுத்துறது. இது என்ன அப்படின்னா, இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சில தாவர சேர்மங்கள் அதோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற தன்மை காரணமாக தலைமுடி அப்புறம் தலை சருமத்தில் சில நன்மைகள் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி தடவுற இந்த ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி செயல்படுது அப்படின்னா, ஒரு கண்டிஷனிங்காக செயல்படுது. ரொம்ப வறட்சியை குறைச்சி முடியை வந்து மென்மையாக ஆக்கிற ஒரு ப்ராசஸை வந்து நம்ம முடிக்கு கொடுக்குது. ஆனால் எந்த விஷயமே பார்த்திங்கன்னா, நம்ம உடலுக்கும் சருமத்துக்கும் முடிக்கும் ஒத்துக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா வெந்தயம் அப்படின்னு சொன்னதுமே அது வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள். இப்போ அடிக்கடி சளி, இருமல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த விஷயம் வந்து ஒத்துக்குமா அப்படிங்கிறத 1-2 தடவை யோசிச்சுட்டு நம்ம

0: பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காக. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
1: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

அடுத்ததான் சமையலில் கீரைன்னு சொன்னதுமே நம்ம ஞாபகத்துக்கு வருது முருங்கைக்கீரை, அரைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இப்படி நிறைய வெரைட்டியான கீரைகள் நினைவுக்கு வரும். அதில் வந்து தனி மணமும் சுவையும் கொண்ட கீரை தான் வெந்தயக்கீரைங்க. லேஸ்

ஒரு கசப்பு இருக்கும். ஆனால் அந்த கசப்பு வந்து நம்ம சமைக்கிறப்போ அந்த கசப்பு கூட ஒரு நல்ல சுவையாக மாறும். இதை வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வெந்தயத்தை வந்து நம்ம விதை மாதிரி மண்ணில் போட்டு வச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெந்தய கீரையிலையும் நார் சத்து, இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி இப்படி பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வெந்தயக்கீரையோட காஞ்சி போன வெர்ஷன் தான் கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது பொதுவாக வந்து இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்லேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் நம்ம செய்கிறப்ப ஃபைனலாக வந்து அந்த காய்ந்த வெந்தயக்கீரையான கசூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிட்டு செய்தீங்க அப்படின்னா அதோடய மணமும் சுவையும் அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன இயற்கை உணவுப் பொருட்களையும் நம்ம அன்றாட உணவோட அளவோடு சேர்த்துக்கிறப்ப நம்மளுடைய உணவுப் பழக்கம் இன்னுமே சிறப்பாக மாறுது. அந்த வகையில் வெந்தயத்தை தேவையான அளவில் நம்ம

அப்படின்னா அதோட மணமும் சுவையும் அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன இயற்கை உணவுப் பொருட்களையும் நம்ம அன்றாட உணவோட அளவோட சேர்த்துக்கிறப்போ நம்மளுடைய உணவுப் பழக்கம் இன்னுமே சிறப்பாக மாறுது. அந்த வகையில் வெந்தயத்தை தேவையான அளவில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம், சுவையோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து.

வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் குக்கு. குக்கு நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9444-63-6094 எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ அனுப்பி வைங்க. குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் பாடலையும் கேட்கலாம். அப்படி பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஆரியங்காவூர் இந்திரா, பாக்யலட்சுமி, சரவணகுமார். முகவரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடல் கேட்க போகிறோம். அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து பூ வாசம் புறப்படும் பெண்ணை, இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க வம்சாபுரம் மீனா, ரத்னா, ரஞ்சனா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் கொக்கோ நிகழ்ச்சியோடு.
1: மேடம் வணக்கம். அம்பாசமுத்திரத்திலிருந்து மகேஷ். எனக்கு பிடித்த பாடல் சிவளைப்பரி பாண்டியனிலிருந்து கீரை அறுக்கையிலே.

பிற்பகல் 2:15 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கோ நிகழ்ச்சி தான். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருக்கு. வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி பாடல் கேட்டிருக்கிறாங்க. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம், உலக நுரையீரல் தினம் நேர்முகம், பங்கேற்பவர் டாக்டர் ஓ.எம். முஹைதீன் ஹாஜி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேரம் பிற்பகல் 2:21 ஆயிற்றுக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கொக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கேட்க போறோம். உடையாம்புலி பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ் அவங்களுக்காக பாடல் கேட்டிருக்கிறாங்க, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. FM ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் கொக்கோ நிகழ்ச்சியோடு. அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, பாளையங்கோட்டையிலேருந்து பிரணவி ரக்ஷா மாலத்தி பாடல் கேட்டிருக்கிறாங்க. பூவே பூச்சுடவா திரைப்படத்துலேருந்து எனக்கு சித்ரா குரலில் வர்ற அந்த பூவே பூச்சுடவா பாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட பாடல் இதுவும்

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் பிற்பகல் 2:32 ஆயிற்றுக்கு. நேர்களின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க குக்கு.
4: வணக்கம், வீரவனில் இருந்து விஸ்வநாதன் பேசுறேன். எனக்கு இந்த ஜீன்ஸ் படத்துல இருந்து ஹைரா ஹைரா ஹைரா பா என்ற பாடலை தாருங்கள்.

ஜாலியா பாட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் குக்கு. நாசரேத்ல இருந்து ராஜேஸ்வரன், ராஜகுமாரி, ஆனி பாடல் கேட்டிருக்கிறாங்க ராஜகுமாரன் திரைப்படத்துல இருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

கொக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உதயகீதம் திரைப்படத்திலேருந்து மானே தேனே இந்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. குருவன் கோட்டையிலிருந்து முருகன் தீபக்.

0: என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியோடு. ஜான்சி மேரி கழுகுமலையிலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க ஜோடி திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கோ நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, மந்தித்தோப்புலேருந்து ஆறுமுகசாமி பாடல் கேட்டிருக்கிறாங்க. உயிரே திரைப்படத்துலேருந்து அவருக்காக மட்டும் இல்லாமல் பாடலை விரும்பி கேட்ட மற்ற நேயர்களுக்காகவும் தான். நெல்லையிலிருந்து ராஜேஷ், வீரவநல்லூர், தமிழ்ச்செல்வன்.

உதயபாரதி, ரெட்டைக்குளம் பொன்னுத்தாய் வென்சிகா, நெல்லை முக்கோடல் சந்திரன், ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், வீரபாண்டிய புலிகுளம் மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகலட்சுமி, சதீஷ்குமார் தாஸ் பாண்டியன் மற்றும் பலர். அப்புறம் ஈரோட்டிலிருந்து அக்பர், நிஷா, சசீல், சகில், அமீரா பாத்திமா, மருதகுளம் வீரபாண்டியன், வீரசிகாமணி நடராசன், சிங்கம்பாறை ஜெரால்டினால், தேனி நீதிமோகன், இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும் அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 48 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகாவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. ஆடவர் கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 29.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 32.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:03. இது திரையறிவி நிகழ்ச்சி. காலை நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளையுமே நம்மளுக்கு ஒரு புதிய தொடக்கமாக கொண்டு வர ஒரு வேலைன்னு சொல்லலாம். நேற்றுக்கு எவ்வளோதான் கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கு ஒரு புதிய நாள் நம்ம கையில் இருக்குது, புன்னகையோடு வரவேற்க சொல்கிற நேரம் தான் இந்த காலை நேரம். அது ஏமா மாலை நேரத்தில் சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் காலை அப்படின்னு தொடங்குகிற பாடல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோங்க. ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா சூரியனோட அந்த முதல் கதிர்கள் வந்து எட்டி பார்க்கும். வாசலில் கோலம் போடுற கைகள், சமையலறையில் எழுற அந்த தேநீரோட மனம், பறவைகளோட சத்தம், இப்படியாக ஒவ்வொரு வீட்லேயும் காலை நேரம் வந்து ஒரு ஒரு மாதிரியாக விடியுது. இன்றைக்கி திரையரவு நிகழ்ச்சியில் அந்த காலை நேரம் பற்றிய பாடல்களாக கேட்க இருக்கிறோம். நேர்கள் வந்து அது என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 256-111-32 மற்றும் 256-111-33 நம்ம நிலையோட இணைப்பேன். 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் ஜெஃப்லிக்கிட்டேருந்து முருகன் பேசுகிறேன். நல்லா இருக்கலாம் மேடம்?
1: நல்லமா இருக்கும் முருகன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நேரில் கேட்க முடியல மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க.
2: ஆ கேட்க மேடம்.

0: கேட்டீங்களா முருகன் சார்?
1: கேட்டேன் பாட்டு ஏன் பாட்டு வருது
0: ஆனா சரியா தெரியல இல்லையா? சரிங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நேர்கள் பதில் சொல்லுவாங்க. நன்றிங்க, நன்றி, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், வெள்ளாங்குளந்து பாபு.
0: பாபு சார், பாடல் கேட்டீங்களா?
2: ஆமா, காலை செந்தல் பாடி வரும் தானம் அந்த பாட்டு.
0: என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது?
2: அதுக்கு ஞாபகம் இல்லையா?
0: என்ன திரைப்படம் ஞாபகம் இல்லையா?
2: ஆமாங்க.
0: சரி, இது வந்து உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நாம நன்றிங்கய்யா. நன்றி,
2: நன்றி, நன்றிங்க.
0: காலை அப்படிங்கிற பாடலை நேயர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் நேரலையில் பங்கு பெற்று அது என்ன பாடல் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போ நாம் அந்த பாடலை கேட்கலாம். உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

நேரம் 3:12 ஆயிட்டிருக்கு. திரையிடவே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி காலை அப்படிங்கிற கான்செப்டில் பாட்டு கொடுத்துட்ருக்கோம். நேர்கள் வந்து நேரலையில் அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கிறது பேசுகிறீங்க? விஜயாம்மா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? சரி, கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: என்ன திரைப்படம், என்ன பாடல்? இன்னைக்கு காலை அப்படிங்கிற கான்செப்டில் பாடல் கொடுத்துட்ருக்கோம். அதை வச்சு யோசிச்சு பார்த்தீங்களா?
1: ஆமாம், தெரியல
0: தெரியலையா?
1: தெரியல.
0: சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்கண்ணே, நேயர்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். யார் சார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேங்க.
0: சுப்பிரமணியன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி சார், உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.

0: அதிகாலை காக்கையில் இருந்து
1: அந்த பாடல் தான். எந்த
0: அந்த
1: திரைப்படத்தில்
0: பாட்டு
1: இடம்பெற்றது?
0: திரைப்படம் தெரியல, பாட்டு அந்த பாட்டு தான்.
1: அந்த பாடல் தான் தலைவாசல் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நன்றிங்கய்யா.
0: சரி மேடம், நன்றி மேடம்.
1: பாட்டை கேட்டதும் வந்து என்ன பாடல் அப்படிங்கிறத டான்னு சொல்லிட்டாங்க, என்ன படம்ங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஒன்றும் பரவாயில்ல, இப்போ நாம் அந்த பாடலை கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டுருக்கு.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்ணுறேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேரம் 1:20. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது திரையுரை நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் காலை அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பாடல் கொடுத்துட்ருக்கோம். நீயர்கள் வந்து நேரலையில் கண்டுபிடிச்சி அது என்ன திரை

0: பாடல் என்ன திரைப்படத்தில் இடம் பெற்றது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணாபுரத்துல இருந்து தங்கம் பேசுறேன்.
0: தங்கம் பேசுறீங்க. உங்க இணைப்பு தெளிவா இல்லையம்மா? வானொலி பக்கத்துல இருந்து பேசுறீங்களா?
1: இல்ல, தள்ளி வந்து
0: தள்ளி வந்துருங்க. சரி, இன்னுமே எக்கோ தான் அடிக்குது.
1: இல்ல, இது தள்ளி வந்து
0: தள்ளி வந்துருங்கம்மா, இல்லைனா
1: வந்துட்டேன்.
0: ஆ சரி, உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம், கேளுங்க.
1: ஆ, சரி.

0: கேட்டிங்களா
1: மேடம்? இன்னொரு கால் போடுங்க மேடம்.
0: சரி கேளுங்க.

0: அந்த படம்
1: தலையந்தி
0: எந்த
1: அவ்வளவுதான்.
0: திரைப்படத்தில் இடம்பெற்றதுமா?
1: என்ன
0: எந்த திரைப்படம்?
1: பறந்து போயிரு, டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
0: அம்மன் கோயில் கிழக்காளை அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்றது.
1: விஜயகாந்த் படம்.
0: நன்றிங்கம்மா, நன்றி.
1: சரி.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நேர்களை நேரம் 3:22 திரையரங்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நீங்கள் காலை அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பாடல் கொடுத்துட்ருவோம். நேர்கள் வந்து என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, என்ன பாடல் அப்படிங்கிறத நம்மளுக்கு பதிலாக தந்துட்டுருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரம சிங்கபுரம் சங்கரபாண்டியபுரத்துலேருந்து வைரம் பேசுகிறேன்.
0: வைரம் பேசுகிறீங்க, சூப்பர். உங்கள் பேர்?
1: தேங்க்யூ மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் வருது. இன்னைக்கு காலை அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பாடல் கேட்டுட்டு இருக்கோம், கேளுங்க சரிங்களா?
1: சரி மேடம்.

0: கேட்டிங்களா?
1: இன்னும் ஒரு வாட்டி போடுங்க மிஸ்.
0: ஐயோ அப்படியா? சரி கேளுங்க. என்ன படம்?
1: நட்பு படம் பேரு.
0: ஆ சரி.
1: ஐயோ அந்த பாட்டு டக்குன்னு
0: ம் நட்பு. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க?
1: அது கார்த்திக் படம் கண்டுபிடிச்சேன்.
0: சரி. அதிகாலை சுபவேளை.
1: அது மட்டும் மறந்துட்டு படம் வேற கரெக்டா சொல்லு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேர்களே, திரையரவி நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுமே சிறப்பாக நம்மளுக்கு வந்து பதில் அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க. கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக நட்பு திரைப்படத்துலேருந்து அதிகாலை சுபவேளை அந்த திரைப்பட பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேளுங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் எஸ்எல்சி ஜெகன்.

சொன்ன

Thank you.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

हाथी परेशान होने लगा। उसने सूंड को जोर जोर से हिलाया।

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு மாலை 5:30 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் நேர்முகம் பங்கேற்கிறாங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் OM முஹைதீன் ஹாஜி அவர்கள். இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் நேரலையில் கேட்டு தெளிவுபெறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 256-11-32 மற்றும் 256-11-33 இணைப்பு எண் 0462. சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகாவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேகா அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது.

ஆடவர் கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இப்போது கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம்.

0: नाम कर लिया है।
1: राइट, और कबड्डी में से भी एक अच्छी खबर हम आपके लिए लेकर आने वाले हैं, जहां भारतीय मेंस कबड्डी टीम ने आज बांग्लादेश को 48-25 से हराकर अपनी जगह अब दर्ज कर ली है इन द फॉलोइंग गेम्स। और इसके साथ आपको ये भी बता दें कि इंडिया विल नाउ बी फेसिंग चाइनीज तेपाई इन इट्स फाइनल ग्रुप स्टेज गेम, लेकिन दिस वॉज द थर्ड स्ट्रेट विक्ट्री फॉर द इंडियन मेन्स कबड्डी टीम एंड देर ऑब्वियसली मूविंग फर्दर इन द स्टेज नाउ ऑफ ईयर।
0: जी, एक इतिहास की बात करते हैं। आज के खेल में भारतीय खिलाड़ियों ने कुछ ऐसे खिलाड़ी जिन्होंने शानदार प्रदर्शन किया, इन्हीं में से एक है सॉफ्ट टेनिस में जय मीना, जिन्होंने इतिहास गढ़ा है। सेमीफाइनल में जापान के तायुका कुरोसाका को 2-4 से शिकस्त दी। हालांकि उनसे उनको शिकस्त का सामना करना पड़ा, लेकिन उसके बावजूद उन्होंने इतिहास रच दिया। सॉफ्ट टेनिस उसमें एशियन गेम्स में भारत का पहला पदक पक्का किया और कांस्य पदक अपने नाम किया। दिलचस्प बात यह है कि जय मीना जिस तरह से खेलते थे, शुरू में क्रिकेट खेलते थे, क्रिकेटर बनना चाहते थे, लेकिन सॉफ्ट टेनिस को चुना और यहाँ पर उन्होंने एक नया कीर्तिमान बना डाला।
1: क्योंकि हम अब यहाँ पे मेडल्स की बात करें तो हाउ कैन वी फॉरगेट मीराबाई चानू, वो भी तो आज हमारे लिए सबसे बेहतरीन मेडल लेकर। उम्मीद तो उनसे आज गोल्ड की थी दोस्तों, लेकिन लेकर आई है वो सिल्वर मेडल। नॉनदलेस अ वेरी बिग फीट फॉर इंडियंस इन एवरी स्टेज, बिकॉज 28 वर्षों बाद हमें वेट लिफ्टिंग के अंदर एक मेडल मिला है। और मीराबाई चानू के लिए तो पहली बार हुआ एशियन गेम्स में जब वो भारत को अपनी तरफ से भी एक कॉन्ट्रीब्यूशन दे सकी आज सिल्वर मेडल जीतकर।
0: जी बिल्कुल, अब कोई प्रतियोगिता नहीं बची है मीराबाई चानू के लिए कि वो जहां पर उन्होंने मेडल नहीं जीता है। लेकिन चलते चलते एक खबर और दे दे, सेपक टकरा से जीत के बावजूद भारत क्वालिफाई यहां पर नहीं कर पाया। पुरुष टीम रेगू के ग्रुप बी के मुकाबले में फिलीपींस से 2-1 से हालांकि उसको हराया, लेकिन उसके बावजूद वो क्वालिफाई नहीं कर पाई।
1: जी, और आप हमारे साथ जुड़े रहिएगा, हम आपसे दोबारा मिलेंगे शाम को 4:30 बजे विद द लेटेस्ट अपडेट्स फ्रॉम दैट आवर। अभी के लिए फिलहाल मुझे यानी साक्षी मांडवाल और मेरे साथ साथ शायद आजमी जी को दीजिए इजाजत, जुड़ेंगे आपसे 4:30 बजे शाम को एक बार फिर से। थैंक यू।
2: நேர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: நேரம் 4:09. இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சி பொதிகை தும்பு நிகழ்ச்சி உங்களுக்காக ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
4: எல் சுப்பிரமணியன்.
2: அண்ணா வணக்கம்.
4: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
4: ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறம்மா. ஆமா, அதாவதுமா இப்ப வந்து இந்த காலாண்டு தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு.
2: ஆமா,
4: குழந்தைகள்லாம் பரீட்சை வந்து ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா எழுதிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து இருக்கும்போது விளையாடும் போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும்னு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கங்கே வந்து இந்த கிளைமேட் மாறுறதுனால, அந்த கால சூழ்நிலை மாற்றம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபீவர், ஆமாம், காய்ச்சல் வருது அப்படின்ற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அவங்க வகுப்பில் 2 பையங்களும் காய்ச்சல். இவன் நைஸாக காய்ச்சி அடிக்காமலே என்ன காய்ச்சி அடிக்கீங்க?
2: கவனமா இருக்க சொல்லிருக்கீங்களே, ரொம்ப முன்னேற்பாடோட இருந்திருப்பாங்க.
4: இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இப்ப எதுக்காக சொல்றேன்னா, குழந்தைகளை வந்து நாம அடிக்கடி வந்து கவனிச்சுக்கணும். சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே என்னப்பா உடம்பு சரியா இருக்கா, ஃபீவர் எல்லாம் இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்து அது தகுந்த மருந்து மாத்திரைகள் கொடுத்து. ஏன்னா தேர்வு நேரம் இல்லையா, அது இந்த 10வது 12வது படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் வந்து நம்ம வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும்.
2: கண்டிப்பா
4: அந்த ஒரு தகவலை சொல்லிட்டு
2: சரி,
4: நம்ம நிகழ்ச்சியில என்னென்ன நேர்கள் எப்பப்போ வருவாங்கிற ஒரு ஆர்வத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த அலைபேசி எண்கள், தொலைபேசி எண்கள், அந்த என்னென்ன உண்டு அதை போல சொல்லுங்க.
2: நேர்களே, இப்போ வந்து பொதிகை தும்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொதிகை தும்பு நிகழ்ச்சி ரொம்ப புது பொலிவோடு, நீங்கள் ஒரு கொஸ்டின், நாங்கள் ஒரு கொஸ்டின் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு நீங்கள் லைனை பிடிச்சி வாங்க. இப்போ நிகழ்ச்சியில் முதல் நேர்கிட்ட நம்ம பேசலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்களேன்.

0: சொல்றேன்.
1: ஆமா, உங்களுக்கும் சகோதரிக்கும் தான் போட்டி.
0: அப்படியா?
2: ஆமா. லலிதாமா, என்ன டீ காஃபிலாம் குடிச்சாச்சா? இனிதானா? குடிச்சாச்சு. சரி, நல்லா உற்சாகமா தெம்பா வந்திருக்கீங்க. சரி, நீங்க கேள்வி கேக்குறீங்களா?
0: கேக்கட்டா?
2: கேளுங்க.
1: பூவரசம்பூ,
0: செந்தூரப்பூ,
1: செந்தூரப்பூ,
0: மல்லிகை மொட்டு,
1: மல்லிகை மொட்டு,
0: தாமரை மொட்டு,
1: தாமரை மொட்டு.
0: இதுக்கும் இவ்வளத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு.
1: இதுக்கும்
2: இவ்வளவு பூவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா?
0: ஆமா.
2: அது என்ன அப்படின்னு கேக்குறீங்க?
0: ஆமா,
2: பூவரம்சம் பூ, சொல்லுங்க. செந்தூரப்பூ, தாமரை மொட்டு, மல்லிகை மொட்டு,
1: எல்லாம் ஒரு சினிமா பாட்டோட முதல் வரி மாதிரி.
2: நானும் அதுதான் கேட்க போறாங்கன்னு நினைச்சேன்.
0: அதான்,
1: அதேதானா?
0: ஆமா, குளு குடுத்துட்டேன்.
1: ஓ, இதான் கேள்வியா?
0: ஆமா.
1: இதுக்கு என்ன குளு? இதான் விடைய சொல்லியாச்சே.
0: இல்ல, அது குளத்துக்கும் ஒரு சினிமா படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு.
2: பாட்டு வரும், இந்த நாலு பூலையும் பாட்டு வரும்னு சொல்றீங்களா?
0: ஆமா.
2: அந்த பாட்டை பாட கேக்குறீங்களா? அந்த எல்லா பாடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னு
0: கேக்குறீங்க?
1: பாட்டுன்னா சொல்லிடலாம், என்ன பாட்டு? பூரசம்பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
2: ஒரே நடிகை அப்படியே நடிச்சிருக்காங்க போல இருக்க.
1: செந்தூர பூவே நீ சீர் கொண்டு வா, என்ன தேர் கொண்டு வாவா? அந்த பாட்டா? ஓ, செந்தூர பூவே, செந்தூர பூவே, சில்லன்ற காற்று, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ, என்ன தாமரை
2: மொட்டுன்னு?
1: சரி அம்மா, தெரியலம்மா. சகோதரிக்கு நீங்க விடைய சொல்லிருங்க. பாவம், ஆமா,
0: அவர் அவர் படத்துல அந்த நடிகைகளுக்கு முதல் பாட்டு, நம்ம ராஜாக்கு வந்து பாட்டு.
1: சரி, கிழக்கே போகிற இல்ல.
0: ஆமா, அது பிறகு நம்ம ராஜாக்கு வந்து ஆயிரம் தாமரை மொட்டுக்களை.
1: ஆயிரம் தாமரை மொட்டுக்களை? ஓ, வெறும் தாமரை மொட்டுக்கள்னு ஒன்னே தெரியல. சரி சரி, இவங்களுக்கு செந்தூர பூவை ஸ்ரீதேவிக்கு, அப்படியே
0: ஸ்ரீதேவிக்கு.
1: சரி, மல்லிகை மொட்டு?
0: மல்லிகை மொட்டு நம்ம ரேவதிக்கு.
1: ஓ, அப்படியேனா? கண்டிப்பா, இதெல்லாம்
2: வந்து மல்லிகை மொட்டை அந்த பாட்டு சொல்றாங்க.
1: ஓ, அந்த பாட்டு? சரி, அப்படி கதையா? பரவாயில்ல, ஒரு ஒரு அப்போ ஒரு புதிரோட தான் கேள்வியை
0: கேட்டிருக்கேன்.
1: நான் இப்போ உடனே டைரியில் எழுதணுமா இது? ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை எப்படியாவது நம்ம வந்து எவ்வளவு நுணுக்கமாக அதை வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அடையப்பா,
0: உண்மை
1: சடான்னு சொல்ல முடியுமா அப்படியே? மதிப்பெண் உங்களுக்கு தாமா? ஆமா, இப்ப உங்களுக்கு உங்களுக்கான கேள்வி சகோதரி கேட்க போறாங்க.
2: ஒரு தடமாற்றமும் இல்லை. நான் வந்து ஒரு வார்த்தை சொல்வேன், அதை நீங்கள் நேர தலைகீழ மாற்றி சொல்லணும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, மரம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா இம்ராமா அப்படி சொல்லணும். சரியா? அஞ்சு வார்த்தை தான், அந்த 40 செகண்டுக்குள்ள நீங்கள் அஞ்சு வார்த்தைக்கும் மாற்றி சொல்லியிருக்கணும். நாலு வார்த்தை சொன்னாலும் எனக்கு தான் பாயிண்ட். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, எழுத்து வந்து குறையா தான் சொல்லுவோம், பெரிய வார்த்தையெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். வானொலி. தப்பு. அடுத்தது
0: தமிழ்.
1: முடிஞ்சு, அடுத்த வார்த்தை வந்தாச்சு.
2: சலங்கை.

0: கை ஜின்
1: ம்
0: பா
1: ம் வருத்தம்
0: இம் த
1: ம்
0: ரூ வ
1: இத்து இத்து இத்து எங்க போச்சு?
2: சரி, ஒரு ஒரு இது சரியா சொன்னதுனால ஒரு சின்ன கை தட்டு கொடுத்துருக்கு. ஆமா சரியா, ஆமா முடிஞ்சதுமா, அவ்வளவுதான்மா. மதிப்பெண் ஒன்று உங்களுக்கு, ஒன்று சகோதரிக்கு.
1: நன்றிங்கம்மா, நன்றி,
2: ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, என்ன ரசம் வந்து எந்த குழம்புல சேரும்? அப்படி ஆகி போச்சு.
1: யாருமா? நானா? இப்போ நம்ம அதே எனர்ஜியோட ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்து உங்களுக்கு கொஸ்டினோட வந்துடலாம். சுரா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. நேரம் 4:17.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: துள்ளலிசை பாடல்கள், துடிப்பான கேள்விகள், தித்திக்கும் பதில்களோடு இது பொதிகை தும்பை நிகழ்ச்சி. நேரம் 4:23 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில இணையிற அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நிலையத்தில் எல்லோரும் நலமா?
1: எல்லாரும் நல்லா இருக்கும்மா. யார், எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க?
3: எடனையிலேருந்து மாறி.
1: மாறியம்மா, உங்களுக்கும் அண்ணனுக்கும் தான் போட்டி.
3: ஆ சரி சரி, கேளுங்க சார்.
2: எந்த ஊர்மா சொன்னீங்க?
1: இடையர் தவணை.
3: கேளுங்க.
2: கலந்துக்க
3: முடியல.
2: சில வார்த்தைகள் வச்சிருக்கோம். என்ன வார்த்தை?
3: என்ன
2: எங்க எப்படி எப்போ யாருக்கு இப்படிலாம் இல்லையா? நான் சொல்றது புரியுது இல்லையா? ஆமா. எத்தனை மணிக்கு போவ, அதுல எத்தனைன்னு ஒரு வார்த்தை இருக்கு,
3: அப்படித்தானே?
2: ஆமா. யார் கூட பேசிட்டு இருக்க? யாரு இருக்கா? எங்க போற? எங்க ஒரு ஒரு கேள்வி வாக்கியத்தினுடைய முதல் வார்த்தை இருக்கு இல்லையா? அது வர்ற மாதிரியான சினிமா பாட்டு ஒரு மூணே மூணு சொல்லுங்க பாப்போம்.
3: மூணே மூணு பாட்டு. ம்,
1: டைம் போட்டாச்சு.
3: எந்த வார்த்தைனாலும் சொல்லலாம்ல?
2: எந்த வார்த்தைனாலும் சொல்லலாம்.
1: கேள்வி வார்த்தையா இருக்கணும்.
3: இன்னும்
2: கொஞ்ச
3: நினைக்கூடாது
2: இருந்தாலும் கேட்கலாம் நினைக்கேன். பூரம் புதுப்பாட்டா இருக்கம்மா.
3: பழைய பாட்டு தெரியும்,
2: மூணு தான் கேட்டேன். முதல்ல ஒரு பாட்டு சொன்னாங்க.

0: பாருங்க,
1: ஆ
0: இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா தான் என்ன? அடே அப்பா,
1: இல்ல அண்ணா எதிர்பார்த்ததுல எப்படின்னா
0: ரொம்ப பழசு.
1: எங்கே நிம்மதி அந்த மாதிரி
0: அப்படி நினைச்சேன். பரவாயில்லம்மா, ரொம்ப சிறப்பு, நல்லா அருமையா சொன்னீங்க. மதிப்பெண் உங்களுக்கு தான். நீங்க ஒரு கேள்வி கேளுங்க.
2: நான் ஒரு குட்டி குட்டி கேள்வி, ரெண்டு கேள்வி கேட்கட்டுமா?
0: அழகா கேளுங்க.
2: அது ஒரு விடுகதை மாதிரிதான். நெத்தி மட்டத்துக்கு கீழே நெஞ்சாங்குழிக்கு மேல ஆசாரி அடிக்காத ஆணி என்ன ஆணி சார்?
0: அடே அப்பா சூப்பர். நெத்தி மட்டத்துக்கு மேல நெஞ்சாங்குழிக்கு,
2: நெஞ்சாங்குழிக்கு மேல
0: மேல
2: நெத்தி மட்டத்துக்கு கீழே ஆசாரி அடிக்காத ஆணி என்ன ஆணி?
0: ஆணி என்ன ஆணி? அச்சாணி என்ன ஆணி? எழுத்தாணி. நமக்கு போற இந்த ஆணி தான் தெரியுது. ஆஹா,
1: என்ன ஆணியா இருக்கும்?
0: அர்க்காணி.
1: தெரிஞ்சா சொல்லாது.
0: ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பு ஏதாவது கொடுங்களேன்.
2: சின்ன குறிப்புன்னா அது நம்ம கிட்டதான் சார் இருக்கு.
0: நம்ம கிட்டதான் இருக்கு, அதுவும் தெரியுது. என்ன ஆணி? மருதாணி. அப்படி இல்லையா? தெரியலையம்மா, நீங்களே சொல்லி
1: இருக்குன்னு சொல்லி கூட கொஞ்சம் குழப்பி.
0: உடல்ல உள்ள ஒரு உறுப்பை சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலம்மா. சிரிப்பாணி. அடே
1: சிரிப்பாணி
0: அப்பா,
2: சிரிக்க தெரிஞ்சவங்க நம்ம மனுஷங்க தானே.
0: அருமை அருமை அருமை.
1: ஆனா நீங்க அந்த க்வெஸ்சனை வந்து யோசிக்கிற மாதிரி சொல்லீங்க பாத்தீங்களா.
0: நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுமா? நல்லா இருந்துச்சு. சிரிப்பாணி. ஒரு கேள்வி தான், மார்க் உங்களுக்கு தான். சரியா?
2: மார்க் எனக்கு தான்.
0: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மகிழ்ச்சி.
2: நன்றி,
0: திரும்பவும் பேசுவோம். அதாவதுமா, நம்ம நேயர்கள் வந்து கேட்குற கேள்வியில் நம்ம கொஞ்சம் ஒரு கணம் அப்படியே திகைச்சு போய் உட்காந்துடும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அடடா என்னடா என்னடான்னு ஒரு பதிலை தேடுறதுக்குள்ள டக்குன்னு சிரிப்பாணின்னு ஒரு ஆணியை போட்டு.
1: இல்லை இல்லை, எனக்கு என்னன்னா புரியல, நெத்தி பொட்டுங்க கீழே நெஞ்சா குளிக்கு மேலேன்னு ஒரு வார்த்தை வச்சாங்களே, இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதான், அதாவது நெத்திக்கு கீழே நம்ம கழுத்து இருக்கு இல்லையா,
1: அந்த சிரிப்பு,
0: அந்த அந்த அந்த தொண்டை குழிக்கு, தொண்டை குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒன்று வாய் மட்டும் தானே இருக்கு. அதனால வாயில இருந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு அந்த சிரிப்பாணி அப்படிங்கிற மாதிரி பொருள் இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையிலே அவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூடம்மா, இன்னைக்கு புதிய தும்பி நிகழ்ச்சியில நல்ல அருமையான அற்புதமான கேள்விகள், நல்ல பதில்கள், நாமளும் ரொம்ப சிறப்பா சிரிப்பா நல்ல ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்?
1: இப்போ நம்ம கேட்க போகிறோம், ஜப்பானில் நடைபெற்று இருக்கக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:41 ஆயிட்டு இருக்கு. அண்ணா, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
2: ஆமா, யாரு என்ன ஏதுன்னு கேட்டுருங்க.
1: வணக்கம்.
2: ஹலோ.

0: ஹலோ,
1: வணக்கம். மீனாட்சிபுரம் யாழினி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. உங்களுக்கும் சகோதரிக்கும் தான் போட்டி, சரியா?
0: ஓகே சார்.
2: சரி யாழினி, நீங்க க்வெஸ்சன் கேளுங்க.
0: அதாவது ஒருத்தர் பேங்க்ல வாங்கின கடனை அடைக்க பெரும் சில்லறைய கொண்டு போனாராம். ஏன்
2: சில்லறையா கொண்டு போனாராமா?
1: அவரு சில்லற வியாபாரியா இருப்பாரோ? இந்த மொத்த வியாபாரம் சில்லற வியாபாரம் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சில்லற வியாபாரியா இருப்பாரா இருக்கும்.
2: இல்ல இல்ல, யாழினியோட சிரிப்புல தெரிஞ்சிருச்சு இல்ல
0: அப்படின்னு.
1: அப்புறம் என்ன இது?
2: ஏதாச்சும் ஒரு க்ளூ
0: குடுங்களேன்.
1: சொல்ல முடியாது.
2: தமிழ் முறையில் கிட்ட சொல்லியிருப்பாங்களா? இல்லையா? சரிம்மா சொல்லுங்க, டைம் முடிஞ்சிருச்சு.
0: அந்த பேங்க் மேனேஜர் கடன் வாங்கல, நாணயமா
1: அவரு நாணயமா அடைச்சிட்டாரு, நாங்க நாணயமா நினைக்கல. பரவாயில்ல, இப்ப உங்களுக்கான கேள்வி சகோதரி கேட்பாங்க.
2: சரி யாழினி, உங்களுக்கு ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். 40 seconds நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, நீங்க வந்து நேர தலை மாத்தி சொல்லணும். 1-40, அதை வந்து 40-1 சொல்லணும். 1, 2, 3, 4 அது 40 வரைக்கும் சொல்லுவோம்ல, அதை வந்து 40, 39, 38, 37 அப்படி ரிவர்ஸ்ல வரணும். சரியா?
0: 40, 39, 37
2: அதுவும் இன்னொரு டெஸ்ட். அதில் வந்து 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 அதை மட்டும் இங்கிலீஷில் சொல்லணும். சொல்லாமா? அந்த அதாவது 5 நம்பர்ஸ், 5, 10, 15, 20, 25, 5, 20, 15, 45, 35 5, 10, 15, 20, 25, 30 நீங்க 30 ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? 40 seconds 40 இல்லம்மா. இப்போ 5 வாய்ப்பாடுல என்னெல்லாம் வரும்? 5, 10, 15, 20, 25, 30 வருமா?
0: 5, 10, 15, 20, 25, 30
2: சொல்லணும். சரியா?
0: 25, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 1
1: அடுத்த
2: கேள்வி உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு யாரு கேள்வி கேட்க போறாங்கன்னு நான் ரொம்ப
1: பாப்பமே.
2: கண்டேன் காதலை திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: உற்சாகமா விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:51 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க.
3: நான் சரிங்கம்மா ராசாத்திமா நல்லா இருக்குமா உங்களுக்கு அண்ணாவுக்கு தான் போட்டி சரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம்
2: கேள்வி கேளுங்க
3: நான் ஒரு சினிமா பாட்டு நான் அது வரைக்கும் படிக்கேன்
2: சரி
3: நீங்க படிங்க முதல் வரி
2: சரிம்மா
3: அரும்பி வீசை குளிர்வா

0: குறும்பு பார்வை பார்த்தவளே, என்னை கிளியாய் அடைத்தவரே, பட்டு சேலை காற்றாட பருவமே நீ ஊற்றாக.
1: சூப்பர் சூப்பர்,
0: சரிதானா? பரவாயில்ல, ஏதோ பழைய பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது.
1: என்ன,
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. இப்போ வந்துமா, நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போறேன்னா, ஒரு பாட்டு, அந்த பாட்டில் கேள்வி அதான் பதிலும் அதான், கேள்வியும் பதிலும் வர்ற மாதிரி ஒரு மூணு பாட்டு சொல்றீங்களா? அதே பாட்டில் வரணும். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா.
0: அதில் முதல்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேள்வி மட்டும் வர்ற மாதிரியான பாட்டு கேட்டேன். ஏன் என்ற கேள்வி எங்கே நிம்மதி, அப்படி அதே மாதிரி ஒரு பாட்டில் கேள்வியும் இருக்கணும் பதிலும் இருக்கணும்.
2: நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும்ண்ணா.
0: உதாரணம் சொல்லணுமா? எந்த பாட்டுனாலும் சொல்லலாமா, உங்கள் விருப்பப்பட்ட பாட்டு. அந்த பாட்டில் கேள்வியும் இருக்கணும். ஆ சரி, ஆ அருமை. அதில் கேள்வி சொல்லுங்கள், பதில்
1: சொல்லுங்கள்.
0: ஆ சரியான பாட்டு கரெக்டா தேர்ந்தெடுத்திருக்கீங்க.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: ஆ பதில சொல்லுங்க. ஆஹா, இந்த மாத்தாடு மாத்தாடு மல்லியே சரி. அந்த ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா? அதை அதை சொல்லி தான் நீங்க அந்த பாட்டு எடுத்து. அந்த வரிகள் வேணும் இல்லையா? காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தை நிறுத்தாலி விழும் வரை. அப்படி
1: அண்ணாச்சி, ரெண்டு மார்க் நீங்க வாங்கிட்டு.
0: ஆமா, இன்னொரு கேள்வி, இன்னொரு பாட்டு சொல்லட்டுமா? பட்டணத்தில் பூதம் படத்துல ஒரு பாட்டு உண்டு தெரியுமா?
1: நான் சொன்னது மாதிரி நீங்க ஒரு படத்துல உள்ள பாட்டு சொன்னாலும் சொல்லிடுவேன்.
0: ஆமா சரி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு கேட்டேன். சரியா? ஆமா சரி, அப்ப வந்து நம்ம விடைபெறலாமா? சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அந்த படத்துல இப்போ கைதி கண்ணாயிரம்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு பாட்டு, கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். அந்த பாட்டு பாடினா ரொம்ப நேரம் ஆகும். தன்னன் தனிமையில் நீ இருந்தால் துன்ப புயலுமே உனை சூழ்ந்தால், கண்கலங்குவாயா எதிர்த்து நிற்பாயா, கண்மணி எனக்கதை சொல்லிடு நீ அப்படின்னு அந்த அம்மா பாடும். உடனே அந்த பையன் சொல்லுவான், புயலை கண்டு கலங்க மாட்டேன், முயன்று நானே வெற்றி கொள்வேன், சபாஷ். அப்படி கேள்வி பதிலுமா நிறைய பாட்டு. பட்டணத்தில் பூதும் படத்தில் ஒரு பாட்டு, இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து நல்ல சிறப்பாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க.
2: இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு யார் யார் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ணா நீங்கள் ரெண்டு பாயிண்ட், நான் ரெண்டு பாயிண்ட்.
0: ஆஹா,
2: நேயர்கள் வந்து எப்பவும் போல வின் பண்ணிட்டாங்க, நாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. யார் யார் எத்தனை பாயிண்ட்னா, தாளையூத்துலேருந்து லலிதாமா வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. இடையர் தவணையிலேருந்து மாறி வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மீனாட்சிபுரம் யாழினி வந்து ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்திருக்காங்க, இன்னொன்று எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைவான நேரான சுப்பையா அப்புறம் ராசாத்தி வந்து ரெண்டு பாயிண்ட் நிறைவான பாடல் உங்களுக்காக வேட்டை திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து 5 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து கேட்கலாம் ஆலோசனை நேரம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் இது பற்றிய தகவல்கள் தராங்க. நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஓஎம் முஹைத்தீன் ஹாஜி அவர்கள். உங்களுக்கு இது பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாச்சுன்னா கூட நீங்கள் நேரலையில் அதை தெளிவு பெறலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவிகவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் நேர்முகம் பங்கேற்கிறாங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஒய்எம் முஹைதீன் ஹாஜி அவர்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம தினமும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் நம்மளோட உடல் நலம். நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்புகளுமே அதோட வேலையை செய்கிறப்போ நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது வெளி உறுப்புகளாக இருக்கலாம், இல்லை உள் உறுப்புகளாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா உறுப்புகளும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட உடம்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதன்படி டெய்லி ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிற உள்ளுறுப்புகள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க லங்ஸ் அப்படிங்கிற நுரையீரல். நம்ம சுவாசிக்கிறோம், அந்த சுவாசத்தோட பின்னால் நம்மளோட நுரையீரல் மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் காற்று மாசுபாடு, புகைப்பிடித்தல், தூசி, அலர்ஜி, தொற்றுக்கள், இப்படியா நிறைய பிரச்சனைகள் நுரையீரலை பாதிக்கிற மாதிரி இருக்குது. எந்த ப்ராப்ளமே ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அது வந்து சிவியர் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். இதெல்லாம் நான் ஏன் இப்போது பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 25 நாள் பார்த்திங்கன்னா உலக நுரையீரல் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். அதனால்தான் இன்றைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அது பற்றி பேசலாம் அப்படின்னு டாக்டர் நம்ம கூட நிலையத்தில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக நுரையீரல் தினமாக செப்டம்பர் 25 நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நுரையீரல்னால் என்ன, அது என்ன பணியை செய்து நம்ம உடம்புல எங்கே இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
2: ரெஃபம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நுரையீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு, நம்ம நுரையீரல் வந்து நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு உறுப்புகளில் ஒன்று. ஒன்று இருதயம், இரண்டாவது நுரையீரல். ஸோ இந்த நுரையீரல்னால தான் நம்மளுக்கு அந்த பிராணவாயு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தப்படுது. அந்த CO2 கார்பன் டை ஆக்சைடுனால சொல்லப்படக்கூடிய இந்த கெட்ட வாயு நம்ம உடம்பு விட்டு வெளியேற்றப்படுது. ஆனால் நுரையீரலுக்கு இந்த ஒரு வேலை மட்டும் இல்லை, பல வேலைகள் அதோட அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த பிராணவாயுவை எடுத்து கொடுக்குறதுலேருந்து மட்டுமல்ல, வெளியில் வந்து வரக்கூடிய நம்மளுக்கு பாதிப்புகளையும் அது ஃபில்டர் பண்ணணும் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து இப்போ கிருமி தொத்து வரலாம், அதை கொஞ்சம் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆசிட் பேஸ் பேலன்ஸ்னு சொல்லுவோம், நமக்குள்ள ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களாக இருக்கட்டும், அதுக்குமே இந்த நுரையீரலுடைய பங்கு முக்கியமான பங்கு. புரியுதுங்களா? ஸோ ஸோ நம்மளை காப்பாற்றுறதுலேயும் ஒரு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது.
1: ஃபில்ட்ரேஷன் மாதிரி,
2: அது ஃபில்ட்ரேஷனாக மாதிரி அது ரொம்ப முக்கியமாக செயல்படுறது, ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மற்ற உறுப்புகளுடைய செயல்பாடுகள் வந்து பூர்த்தியாகாது. ஏன்னா ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் இருதயம் செயல்படுறதோ, ஒரு மூளை செயல்படுறதோ, ஒரு கண் செயல்படுறதோ, ஒரு கிட்னி செயல்படுறதோ, கணையம் செயல்படுறதோ கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த நுரையீரலுங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு உறுப்பு. நுரையீரல் நம்ம தோலை எப்படி நம்ம மென்மையாக சொல்லுவோமோ, அந்த நுரையீரல் அப்படிங்கிற நுரை அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். கறிக்கடையில் கேட்டால் நுரைன்னு சொல்லுறது வந்து அவ்வளவு மென்மையான, அது ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு விஷயம், சரிங்களா. அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் ஒரு காற்று மட்டும்தான் அதில் போயிட்டு வரக்கூடிய ஒரு பலூன். பலூனை ஒரு ஆயிரக்கணக்கான பலூனை கட்டி நம்ம நெஞ்சுக்கூட்டில் வச்சா எப்படிங்கிறது அதான் வந்து ஒரு நுரையீரலுடைய பகுதி. அதோடைய செயலாக்கமும் அதோடைய விஷயமோ அந்த மென்மையோட கடினமான உழைப்பு அது செய்யக்கூடிய விஷயம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நுரையீரல் வந்து நம்ம உடம்பில் என்ன பணி செஞ்சிட்ருக்கு. இந்த நுரையீரலை நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து உடம்பு தெரிஞ்சோ தெரியாமலையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நேர்களே, நம்ம வந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட இருக்கிறாங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஓஎம் முஹைதீன் ஹாஜி அவர்கள். உங்களுக்கும் இதை பற்றி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நேரலையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெறலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 256-111-32 மற்றொரு எண் 256-111-33. நம்ம நிலையோட இணைப்பெண் 0462.

0: அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர், எப்போவுமே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுலேயும் இந்த நுரையீரலோட ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த நுரையீரல் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா? என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கி இத்தனை செகண்ட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா என்னுடைய நுரையீரல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? எந்த அளவு உண்மை, அது பற்றி ஏதாவது இருக்கா?
1: இல்லை, அதாவது கார்டினல் சிம்டம்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 சிம்டம்ஸ் வந்து பொதுவாக எல்லாரும் சொல்கிறது. அதாவது முதல்ல சொல்கிறது வந்து ஒரு இருமல், இருமலோட சளி, அப்புறம் வந்து இளைக்கிறது, அப்புறம் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வந்து வீசிங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம், சரிங்களா? ஸோ இந்த இதில் 5 தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்தில் நுரையீரல் தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ ஒரு நார்மலாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை இன்றைக்கி என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிற போது அது வந்து இழப்பு தான் குறிக்குது. அது பாதிப்பு வந்து நுரையீரல்லையும் இருக்கலாம், நம்ம இருதயோடைய செயல்பாட்டிலையும் இருக்கலாம்.
0: நேயர் இணைப்பில் வராங்க, பேசிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார், இணைப்பில் வந்து டாக்டர் இருக்காங்க, பேசுங்க
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: இந்த நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்னங்க சார்? இந்த புகைப்பழக்கம் தான் அதுக்கு மெயினான ஒரு காரணமா? அந்த நுரையீரல் புற்றுநோய் வந்தால் அதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள்.
1: ஸோ நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தரவுகள் இது பண்ணும்போது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, அது பக்கத்தில் இருக்கிறாரு, அதை சுவாசிக்கிறாருங்கிற பட்சத்தில் அது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஸ்மோக்கிங்கை விட காரணமாக இப்போதைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பேசிவ் ஸ்மோக்கிங்னால தான் இந்த ஒரு 100 கேன்சர் கேஸுக்கு லங் நுரையீரல் புற்றுநோய் வருதுன்னா அது 90% வந்து அந்த ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய விஷயமாகத்தான். மீது ஒரு 10% வந்து பல பல காரணங்களால், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற காரணங்களாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரி சிமெண்ட் ஃபேக்ட்ரியோ இல்லைன்னா ஒரு கல்குவாரிலேயோ ரொம்ப நாள் வேலை பார்த்தவராக இருக்கலாம், இல்லை வாரிசாக கூட சில நோய்களில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மினிமல் தான், ஆனாலும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 90% வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்னு சொல்லக்கூடிய புகையினால் மட்டும்தான் வருது. மேலும் இந்த அந்த கேன்சர் வரக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், நுரையீரல் அஃபெக்ட் ஆச்சுன்னா நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், அவருக்கு இழப்பு இருக்கலாம், ரத்தத்தை சளியோட ரத்தம் கலந்து வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எடை நல்லா குறைய ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு அந்த புற்றுநோயினால், அந்த எடை அவ சாப்பிட முடியாமல் எடை குறையக்கூடிய தன்மையும் இருக்கும்.
0: ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க டாக்டர், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ஐயா, நம்ம கூட டாக்டர் இருக்காங்க.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
3: வணக்கம். நான் சார், அதாவது நான் என்ன கேட்க வந்திருக்கிறேன்னா, ஆக்டிவ் ஸ்மோக்கர் பேசிவ் ஸ்மோக்கர் இருக்காங்க பாத்தீங்களா?
1: ஆமாங்க சார்.
3: அதில் இந்த பேசிவ் ஸ்மோக்கருக்கு தான் அந்த அவங்களுக்கு நோய் விகிதம் அதிகம் வருதுன்னு ஒன்று சொல்றாங்க, அது சரியா தவறாது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அடுக்கு தும்மல் வருது பாத்தீங்களா, அதுக்கும் நுரையீரலுக்கும் இது தொடர்பு உண்டா? அதனால அவங்களுக்கு பிரச்சனை வருமா? இந்த ரெண்டுக்கும் சொல்லுங்க சார்.
1: அதாவது இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் நான் சொன்னது அதுதான். அதாவது இப்போ அதிகமான தரவுகள் பிரகாரம் வந்து புகை இழுக்கிறவனை விட புகை இழுக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் அதிகமாக புற்றுநோய் வருது அப்படிங்கிறது தான் தரவுகளுடைய விஷயமாக இருக்குது. அதாவது இப்போ வீட்டில் கணவருக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கும் பொழுது அவன் வீட்டம்மா அதில் இருக்கும் பொழுது அவன் வீட்டம்மாக்கு அந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து இந்த அந்த தரவுகள் நீங்கள் சொன்னது உண்மைதான். அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குனால தான் அதிகமான லங் கேன்சர்கள் வருதுங்கிறது தான் இப்போ கூட லேட்டஸ்ட்டான ஒரு புள்ளி விவரம். அதனால் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, அதில் வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ விகிதாச்சாரங்கள்ங்கிற அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது அந்த பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற போது அது ரொம்ப காமனான ஒரு விஷயமாக இது பண்ணுது. நீங்கள் கேட்ட அடுக்கு தும்மல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்மளுக்கு ஒவ்வாத ஒரு பொருளை நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கும் பொழுது என் உடம்பு வந்து அதை வெளியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி செய்யுது. அதுக்கு பிறகு தான் தும்மலோடைய சாராம்சமே. ஒரு இருமல் வந்துச்சுன்னா தொண்டைக்குள்ளே போகிறது, மூக்குக்குள்ளே போச்சுன்னா தும்மல் வரணும். ஸோ தும்மல் நார்மலாக ஒரு தூசி வந்தால் யாருக்கும் வர்றது போடுறது, பட் அந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு அந்த மூக்குக்குள்ளே அந்த தூசியை வெளியேற்றுறதோ இல்லை மூக்குக்குள்ளே போக

0: அந்த வாசனையை வெளியேற்றுறதுக்கும் என் உடல் வந்து அதிகமான தும்மலை வெளிப்படுத்தும். அதுக்கு பேர் தான் அந்த அடுக்கு தும்மலுங்கிற காரணம். இது மோஸ்ட்டாக ஒவ்வாமையினால் வரக்கூடியதுங்க.
1: அடிக்கடி அடுக்கு தும்மல் வர்றதுக்கும் இதுக்கும் ஏதாவது
0: சார்,
1: காரணம்?
0: அடிக்கடி அடுக்கு தும்மல் இருக்குன்னா நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு சரியாக
1: டஸ்ட்
0: இல்லை.
1: அப்படி இருக்கும்னு சொல்லுங்க.
0: டஸ்ட் ஹவுஸ் ஹவுஸ் டஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் எக்ஸ்போஷர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு குளிர்ந்த ஏரியாவில் இருக்கும் பொழுது அந்த குளிர்ச்சி மூக்கில் டக்குனி ஏறும் பொழுது வரலாம். இல்லை ஒரு கல்யாண வீட்டில் நிறைய பேர் சென்ட் அத்தர்லாம் போட்டுட்ருப்பாங்க, அந்த நெடி ஒத்துக்காமல் உங்களுக்கு வந்து அடுக்கு தும்மல் தாராளமாக வரலாம். ஸோ அந்த இடத்த விட்டு நவர்றது ஒரு முக்கியமான ஒரு அடுக்கு தும்மலில் சொல்கிறது அதுதான். ஸோ வந்து எக்ஸ்போஷரை குறைக்கணுங்க அப்படின்னு சொல்கிறது அவாய்ட் அலர்ஜென்ட் சொல்கிறக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ இந்த அடுக்கு தும்மல் வரும்பொழுது முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நகண்டு போனாலே வந்து அடுக்கு தும்மலுக்கான விஷயங்கள் குறையும்.
1: டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங் இது பற்றி சொன்னீங்க. பக்கத்தில் இருக்கவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் வீட்டில் இப்போது இந்த விறகு அடுப்புலேருந்து வரக்கூடிய புகையாக இருக்கட்டும், வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகையாக இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு நம்ம நுரையீரலை பாதிக்குது?
0: அது எல்லாமே பேசிவ் ஸ்மோக்கிங் தான். ஆனால் இப்பொழுது விறகு அடுப்புங்கிறது வந்து இப்போ அந்த சிலிண்டர் எல்பிஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பயங்கரமான விகிதாச்சாரத்தில் குறைஞ்சிடுச்சு. ஸோ ரூரல் இந்தியாவில் கிராமப்புறங்களில் வேணால் அந்த மாதிரி எக்ஸ்போஷர் பார்க்கலாம். பட் நம்ம பொதுவான விஷயங்கள் வீடுகளில் இப்போது அந்த சிலிண்டர் வந்து இந்த ஒரு காரணத்துக்குனால அதிகமாக புகை உற்பத்தி பண்ணக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜிஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் இன்னும் ஹோட்டல்ஸில் நிறைய இடங்களில் கங்கு வச்சு எரிக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகத்தான் செய்யுது. அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சு திணறல் இல்லை மூச்சு விடுற சிரமப்படுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நுரையீரல் பாதிப்பாக தான் இருக்குமா இல்லை வேறு காரணங்களும் நாம் எடுத்துக்கலாமா?
0: இல்லை, நான் எல்லா நோயாளிகள்கிட்ட சொல்கிறது அதுதான், இந்த மூச்சு வாங்கினா அதுக்கு ஒரு மூணு உறுப்பு காரணம். ஸோ முதல் உறுப்பு நுரையீரல், இரண்டாவது உறுப்பு இருதயம், மூன்றாவது உறுப்பு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம். ஸோ ரத்த சோகை இருந்தாலும் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இருதயத்தில் பாதிப்பு இருந்தாலும் நம்மளுக்கு மூச்சு திணறல் வரும். பட் ரெண்டு மூணுக்கும் இல்லை வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் பிரச்சனையில் இழப்பு வந்து சும்மா இருந்தாலே இருக்கும். பட் நம்ம இருதயத்திலேயோ இல்லை ரத்தம் கம்மியாக ரத்த சோகையோடு இருக்கவங்களுக்கோ வேலை செஞ்சால் வரும். அதுக்கு பேர் எக்ஸர்ஷனல் டிஸ்னியான்னு சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம ஏதாச்சும் சும்மா இருக்கும்போது வராது. நம்ம ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே போகும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு இழப்பு வரலாம். ஸோ அதுக்கு பேர் எக்ஸர்ஷனல் டிஸ்னியா. ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருதயமும் ரத்தம் கம்மியாக இருக்கிறதும் ஒரு காரணம். ஸோ சும்மா இருக்க நேரங்களில் இழப்பு வர்றதுன்னா அது நுரையீரலில் கொஞ்சம் பாதிப்பான விஷயங்களாக இருக்கலாம்.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுறப்பவே வந்து கூடவே ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்.
0: அது ஒரு புல்லாங்குழலில் வந்து காற்று வர்ற மாதிரி தானே. ஸோ நம்மளுடைய மூச்சு குழாய் வழியாக, அடைச்ச மூச்சு குழாய் வழியாக, அதாவது பைப் வந்து ஒரு பிளாக் ஆனால் என்ன ஆகும், இல்லை பைப் கொஞ்சம் சுருங்கினா என்ன ஆகும், அந்த ஒரு நேரோடு பேசேஜ் வழியாக காற்று போகும் பொழுது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மியூசிக்கல் சவுண்டு கேட்கறது ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வீசிங்னு சொல்கிறோம். அதுதான் இந்த ஆஸ்மா ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப பேஷண்ட் கரெக்டாக சொல்லுவான், எனக்கு நெஞ்சு கொஞ்சம் பாரமாக இருக்குது, இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது, அப்புறம் சத்தம் எனக்கு விசில் சத்தம் எனக்கே கேட்குதுன்னு சொல்கிறது வந்து அது வந்து ஆஸ்மாவை குறிக்கிறது.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில பேர் தூங்கும்போது பயங்கரமாக கொரட்டை விடுவாங்க, அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
0: இல்லை, அதாவது கொரட்டை இப்போ வந்து இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறுறதுனால ஒபிசிட்டி, அதனால் குண்டார விஷயங்கள்னால நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு படலங்கள் கொஞ்சம் அதிகமாகுது சரிங்களா. ஸோ வந்து நேச்சுரலாக வந்து அந்த ஒரு பைப்புக்கான ஒரு பிடிமானமாக இருந்தக்கூடிய தசையை குறைஞ்சி கொழுப்பு அதிகமாக படியும் பொழுது அது ஈஸியாக கொலாப்சபிள் ஆகுது, அந்த தொண்டை பகுதி கொலாப்ஸ் ஆகுது. ஸோ நைட் நேரங்களில் நம்ம படுக்கும்பொழுது, அதுவும் தலைவாணி வச்சு படுக்கும்போது எல்லாமே அந்த கொரட்டை சத்தங்கள் அந்த பைப்பு நேரவாகிறதுனால, அந்த கழுத்தினுடைய தொண்டை பகுதியை வந்து நேரவாகிறதுனால கொரட்டை சத்தம் அதிகமாக கேட்குது. பட் கொரட்டை சத்தம் கேட்குறது வந்து ஒரு வார்னிங் சைன். இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து எடையை குறைக்கிறதுக்கான விஷயம் எல்லாமே அதுதான் சொல்ல வரோம். ஸோ அவங்களுடைய ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம், அதாவது அவங்க தூக்கத்தில் அவங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பண்ணுறோம். ஸோ அதில் எவ்வளோ அந்த பாதிப்புகள் இருக்குதுன்னு கணக்கு பண்ணி அந்த பேஷண்ட்டுகளுக்கு கொரட்டை சத்தத்துக்கான காரணங்கள் என்ன, இப்போ தொண்டையில் சதை வந்து சின்ன வயசுலேயே ஒரு டான்சில் இருந்திருக்கலாம், இல்லைனா குண்டாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த காரணங்கள் எப்படிப்பட்டதோ அதை கரெக்ட் பண்ணான அந்த கொரட்டை சத்தங்கள் சரியாகும்.
1: இனிப்பில் நேர் வராங்க. வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: லட்சுமணன் ஃப்ரம் வீரநல்லூர்மா.
1: டாக்டர் நம்ம கூட இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
2: கேட்கலாமா? வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: என்னுடைய உறவினருக்கு

0: நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கிட்ட காட்டும்போது அவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு ஹைப்பர் இன்ஃபிளேட்டட் லங்ஸ்னு கொடுத்துருந்தாங்க.
1: சரிங்க சார்.
0: ஆனா அதுல வீசிங்கும் ஆஸ்மாவும் ஒன்றும் இல்லை.
1: சரிங்க ஐயா.
0: ஆனா அப்படி வீசிங் ஆஸ்மா இல்லாமலே ஹைப்பர் இன்ஃபிளேட்டட் லங்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது.
1: இல்லைங்க சார், ஹைப்பர் இன்ஃபிளேட்டட் லங்னா என்ன அர்த்தம்? ஒரு பலூனை வந்து நார்மலாக விரிய வைக்கிறோம், நிறைய காற்று செஞ்சு விரிய வச்சா அதுக்கு பேர் தான் ஹைப்பர் இன்ஃபிளேட்டட் லங்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது வந்து இது வந்து ஒரு இழப்பு நோயின்னு சொல்லுவோம், சிஓபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை குறிக்கிறது. இது ஹைப்பர் இன்ஃபிளேட்டட்னா அதிகமாக மூச்சு உள்ளே போயிட்டு தேங்கியதே நீக்கி அந்த பலூன் வந்து அதிகமாக விரிவு கொடுத்துருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து இது வந்து ஒரு இழப்பு நோயின் ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். எக்ஸ்ரேல நாங்கள் ஹைப்பர் இன்ஃபிளேட்டட்னு எழுதுவோம், ஆனால் சிம்டம்ஸ் பேஷண்ட் சொல்கிறது வந்து மூச்சு வாங்குறது. சரிங்களா? ஸோ நாங்கள் ரேடியாலஜிக்கல் ரிப்போர்ட், ரேடியாலஜிஸ்ட் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஹைப்பர் இன்ஃபிளேட்டடு, பட் ஆனால் பேஷண்டுடைய தொந்தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் முட்டு இழப்புக்கான காரணங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கும்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
2: நன்றிங்க, நன்றி. வாங்க, வணக்கம்.

0: நேரம் 5:18 ஆயிட்டிருக்கு. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உலக நுரையீரல் தினம். நேர்முகத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஓயா முஹைதீன் ஹாஜி அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களோட சந்தேகங்களையும் கேட்டு நேரலையில் தெளிவு பெறலாம். நேர் ஒருவர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: அம்மா, உங்களோட இணைப்பு தெளிவாக இல்லை, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: புரியல.
1: எனக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி, தண்ணி குடம்பிக்கிட்டு எல்லாம் மூச்சு வாங்குது, மத்தபடி எல்லாம் மூச்சு வாங்குது.
2: சரிங்கம்மா.
1: சளி கொஞ்சம் வரஞ்சு வரஞ்சா இருக்கு.
2: சரிங்கம்மா.
1: அதனால எனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுமா?
2: இல்ல, உங்க வீட்டுக்காரர் ஸ்மோக் பண்றாருங்களா?
1: ஸ்மோக் கிடையாது, ட்ரிங்க் தான்.
2: ட்ரிங்க்குக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. உங்களுக்கு இழப்புக்கான காரணங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் ரத்த சோகை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். உடம்புல ஒரு எவ்வளோ வேணால் ஹீமோக்ளோபின் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். வீட்டில் இழப்பை உற்பத்தி பண்ண மாதிரி உங்களுக்கு அடுப்பு, என்ன அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா? தூசியில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு ஏதாவது போகிறீங்களா? ஹலோ, என்னம்மா? அப்போ அதை மாற்றலாம் இல்லைங்களா? கவர்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் வந்து சிலிண்டருக்கு மாற்றலாம்
1: இல்லைங்களா?
2: இல்லை, எதுனாலும் சரி, சோறுக்கு மட்டும் அதுக்கும் அப்படின்னு கிடையாது இல்லையா? அதனால ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுன்னே நீங்கள் அதை மாற்றி தானே ஆகணும். இல்லைம்மா, அது பரவக்கூடிய விஷயம், இழப்புங்கிறது பரவக்கூடிய விஷயங்கள் இல்லை. சரிங்களா, அவர் ஸ்மோக் பண்ணாருன்னா அது ஆனால் வரலாம், பட் அது அவருக்கு இல்லாத பழக்கத்தில் அது வந்து தொத்து நோய் கிடையாது.
1: டாக்டர் சொல்லும்போது உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு, நீங்கள்
2: இல்லைம்மா. உங்களுக்கு இழப்புக்கான காரணம் நீங்கள் புகையில் எக்ஸ்போஸ் ஆகிறது மட்டும்தான்ம்மா. மேபி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு உங்கள் ரத்தம் எவ்வளோ ஆணை இருக்குங்கிறதையும் பரிசோதனை பண்ணிக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கு பொதுவாக அந்த ரத்த சோகங்கிறது ரொம்ப காமனாக வரும், உங்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதனால அதிகமாக வந்து
1: ஆ
3: நீங்க
0: சந்தேகத்தை கேட்கலாம்.
3: சார், இந்த என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி விக்கல் வந்துகிட்டே இருக்கு.
2: விக்கல்?
3: ஆ
2: சரி.
3: அடிக்கடி வருது சார்.
2: என்ன வயசாகுது அவங்களுக்கு? ஏதாவது
3: அவருக்கு 45 வயசு இருக்கு.
2: சரி, எப்போ இருந்து அவங்களுக்கு இருக்கு? வெறும் அந்த விக்கல் மட்டும்தானா?

0: இருமல் செயல்.
1: ஆமா, விக்கலும் நெஞ்சு வலியும் வருது அப்படின்னு இப்ப டேப்லெட் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
0: அப்படிங்களா? இல்ல, நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா, இருமல் இழப்பு மாதிரி?
1: இழப்பு எதுவும் இல்லை, இந்த விக்கல் மட்டும்தான்
0: இல்லை. விக்கலுக்கான காரணங்கள் பல இது இருக்குமா, சரிங்களா? அவங்களுடைய உப்பு சத்து எவ்வளோ ஆனால் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. கரெக்டான டைம் நேரங்களில் சாப்பிடுவாரா இல்லை அன் டைமில் ஏதாச்சும்?
1: நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு வரலாமா சார், உங்கள்கிட்ட வந்து பார்க்குறதுக்கு?
0: தாராளமாக வரலாமா.
1: எந்த அட்ரஸ் சொல்லுங்கள் சார்.
0: இல்லைம்மா, எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து முருகன் குறிச்சியில் இருக்குதுங்க, அன்னை வேளாங்கண்ணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: அன்னை வேளாங்கண்ணி இல்லையா?
0: ஆமாங்கம்மா.
1: சரி சார், நான் ஒரு திருப்பி கூப்பிட்டு வரேன்.
0: நன்றிங்கம்மா, நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். முகவர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
2: ஜோதிமா, உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
3: எங்கள் தம்பி ஒருத்தன் கொஞ்சம் மது குடிப்பான், இந்த வாயில் நாக்கில் வச்சு புயல போடுறாங்கள,
0: ஆமாங்கம்மா,
3: அந்த பழக்கமும் உண்டு. கொஞ்ச நாள் நல்லா தான், நைட்டில் படுத்து மட்டும் இருமல் அடிக்காது, நுரையீரல் பாதிப்பு.
0: ஆமாம்மா, கண்டிப்பாக அது நுரையீரல் பாதிப்புனால தான்மா. புகையில வைக்கிறேன்னு சொல்றீங்க இல்லைங்களா, ஸோ அதனால வரக்கூடிய விஷயமா தான் அது பார்க்குறேன்
2: நான். நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். சொல்லுங்க, யார் இருந்து பேசுறீங்க? கோசல பேசுறீங்க? பேசுங்கம்மா சார்.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா
3: சார். ரெண்டு மாசம் சட்டிக்கிட்டே இருக்கேன் சார்.
0: இல்லை, தொண்டையில் தட்டிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு முழுங்குறதுல ஏதாவது சிரமம் இருக்குங்களா, இருமல் ஏதாவது வந்துக்கிட்டே
3: இருக்கா?
0: இல்லை, ரெண்டு மாசமா இருக்குன்னா எப்படி ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு? சரிங்கம்மா.
3: அது பண்ணலேருந்து அது அப்படியே தான் இருக்கு.
0: நீங்கள் தொண்டை டாக்டர் காமிச்சிங்களா, காது முக்கு தொண்டை டாக்டர்?
3: காமிச்சிட்டு கேன்லாம் போட்டு பார்த்தோம்.
0: ஆ, அது என்ன சொன்னாங்க?
3: ஒரு சளி கட்டியதாக இருந்துட்டாங்க.
0: சரிம்மா, அதுக்கு வைத்தியம் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அது அந்த ரிப்போர்ட்டுகள் வேணும். என்ன காரணங்கள் கண்டுபிடிச்சாங்க? சளி கட்டினா அது எப்படி, கொழுப்பு கட்டி மாதிரி எதாவது இருந்ததா, இல்லை சளி மாதிரி இருந்ததா, ஏதாவது ஏதாவது சொன்னாங்களா? வாய் திறந்து எடுத்துக்கிட்ட பரிசோதனை ஏதாவது எடுத்து பார்த்தாங்களா?
3: சளி தான் இருக்கு, கரைஞ்சிடும் மாத்திரைக்கு
0: அப்படின்னாங்க. அது திருப்பி போய் பார்த்தீங்களா மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம்?
3: ஏன்
0: பார்க்க போல, போய் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அப்போ தானே தெரியும் உண்மையான நிலவரம் அவங்க பார்த்து பார்த்து டாக்டருக்கு.
3: அவங்க மாத்திரை வந்து ஊசி போட்டு கேட்கலையே, எங்கே போட்டு போக அப்படின்னு
0: சொல்லி என் பண்ணி இருக்கு சார். இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையும் பார்க்கலாம். இல்லை, அது ஒரு ஒரு டாக்டர் மட்டும் இல்லையே இல்லையா? ஸோ வந்து கண்டிப்பாக போய் பாருங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களாம்மா, நன்றிம்மா.
2: வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம்மா, அழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
2: ஐயா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம்.
4: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. வணக்கம்.
4: அதாவது இரண்டு பொதுவான கேள்வி
0: சொல்லுங்க ஐயா.
4: ஒன்று வந்து என்னன்னா, இரவு நேரங்களில் தூங்கும்போது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்க, அதிக ஒலியுடன் கூடிய புரட்டையும் வாய் ஒலியாக அதிக மூச்சு வருது.
0: ஆமா,
4: அவங்களுடைய வயிறை பார்த்தீங்கன்னா அதிகமா மேலும் கீழே இறங்குது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை வருமா? இந்த நுரையீரல் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, இந்த ரெண்டு கேள்விக்கு?
0: இல்லை, அதாவது கொரட்டை சத்தம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கவழக்கங்கள் மாறி போனதுனாலையும், செடென்ட்ரி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருந்து பழக்கங்கள்னால அதிகமாக உடம்புல உப்பு சங்கல் வருது, ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று மூக்கு வழியாக சீராக போகிறது வந்து கொஞ்சம் தடைப்படுது, சரிங்களா? ஸோ அதுக்கான மெயின் விஷயம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெயிட் ரிடக்ஷன் தான் பண்ணணுங்கிறது விஷயமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம், அதாவது அவங்க தூங்கும் பொழுது அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சரிங்களா? எவ்வளோ ஆனால் ஆக்சிஜன் அளவு குறையுது, எத்தனை தடவை அவங்களுக்கு வந்து கொரட்டை சத்தம் வந்து அதிகமான விஷயங்களில் வருது, மூளைக்கு ஆக்சிஜன் எவ்வளோ ஆனால் போகுது, தசை இல்லை எவ்வளோ ஆனால் ஆக்சிஜன் குறையுது அப்படின்னு அந்த ஸ்லீப் ஸ்டடியை வந்து வீட்டிலே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பரிசோதனையில் வரக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியங்கள் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஆனால் முக்கியமாக எந்த வைத்தியம் பிளான் பண்ணாலும் முதல்ல எடை குறைப்பு தான் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இந்த கொரட்டையில் அதிகமாக வந்து என்ன ஆகும்னா, விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி ஸ்ட்ரோக் வரலாம், பக்கவாதங்கள், நைட் நேரங்களில் இரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லாமல் ஆக்சிஜன் ஒழுங்காக போகாமல் ஸ்ட்ரோக் வரலாம். ரெண்டாவது மாரடைப்பு, இந்த 3 to 4.5 மணிக்கு மேலே சைலண்டான ஹார்ட்

0: அட்டாக் வர்றதுக்கான காரணமாக கூட இந்த கொரட்டை சத்தத்துக்கான விஷயங்கள் இருக்குது. அதனால் கொரட்டையை சர்வசாதாரணமாக
1: கண்டிப்பா.
0: நினைக்காதீங்க. அதுவும் அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய, அதாவது கொரட்டையோட சேர்த்து உடல் உப்புசமாக இருக்காங்க, ஒரு 60 வயசு 70 வயசாக இருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இல்லை ஒரு ஹார்மோன் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு வைத்தியங்கள் நாள்பட்ட வைத்தியங்கள் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் ஹை ரிஸ்க் ஃபேக்டர் உள்ளவங்க, அதிகமான பேர் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த ஸ்லீப் டெஸ்ட் பரிசோதனையை கண்டிப்பாக பண்ணிக்கிடணும். அது வீட்டிலேயே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நுரையீரல் மருத்துவர்கிட்ட அந்த ஸ்லீப் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி வைத்தியத்தை பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களோட ரெண்டாவது கேள்வி,
1: இந்த பயிற்சிகள் ஏதாவது?
0: ஸோ நான் மூச்சுக்கான விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து நாங்கள் சொல்கிறது வந்து பிராணாயாமா தான். ஸோ யோகாசனத்தில் சொல்லக்கூடிய வந்து பிராணாயாமான்னு சொல்லக்கூடிய தான். பட் பொதுவாக காமன் பீப்புளுக்கு நாங்கள் சொல்கிறது வந்துன்னா ஒரு ஆக்டிவ் வாக்கிங், சரிங்களா? காலைல எழுந்தால் கையை வீசி நல்ல காத்தோட்டமான பகுதிகளில், ரோட்டில் இல்லை, நல்ல ஒரு காத்தோட்டமான பகுதிகளில் நல்ல ஒரு அரை மணி நேரம், ஒரு 45 நிமிஷம் நம்ம கையை வீசி நல்ல மூச்சை இழுத்து விட்டு நடக்கிறது மட்டுமே போதும்னு சொல்லுவோம். பெண்களுக்கு மாடிப்படி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் மேலேயும் கீழேயும் மாடிப்படி ஏறி இறங்கிட்டனாலே அது ஒரு பெரிய பயிற்சி தான் உங்களுக்கு.
1: கண்டிப்பாக. நன்றியா? நன்றி.
0: நன்றிங்கம்மா. நன்றி.
2: நேர்களை நேரம் 5:29 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் பற்றி பேசிகிட்ருக்கோம். நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஓஎம் முஹைத்தீன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து நேரலையில் அவங்கக்கிட்ட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம் 5 நிமிடத்திற்கு பிறகு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தொடரும்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேரம் 5:38. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் நேர்முகத்தில் பங்கேற்றுட்டு இருக்காங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஓஎம் முஹைத்தீன் ஹாஜி அவர்கள். இது பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நேரலையில் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2561132 மற்றொரு எண் 2561133. நம்ம நெல்லையுடைய இணைப்பெண் 0462. டாக்டர், நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் கேட்டதுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நுரையீரல் நோய்க்கும் இருதய நோய்க்கும் பக்கவாதம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதா சொன்னீங்க இல்லையா, அது பற்றி விரிவாக சொல்லுங்கள்.
6: ஸோ முதல்ல சொன்ன மாதிரி நுரையீரலோட வேலை வந்து பிராணவாயுவை நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொருத்துக்கும் கொடுக்கறது தான் அதோடைய முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுடைய இருதயமுக்கும் என்ன வேணும், ஆக்சிஜன் தேவைப்படுது. நம்மளுடைய மூளைக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ ஹார்ட் அட்டாக்னா ரத்த ஓட்டம் பிளாக் ஆனதுனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நினைக்கிறோம். அதே இதில் தண்ணி பாய்ச்சி தண்ணியில் வந்து ஆக்சிஜன் இல்லைனாலும் நமக்கு வந்து இருதயம் வந்து செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தான் மூளைக்கும் பிளட்டு சர்க்குலேஷன் இருந்தாலும் பிளட்டில் ஆக்சிஜனோட இது இருந்தால் மட்டும்தான் மூளையும் அதோடைய வேலைகளை செய்ய முடியும். ஸோ எல்லா உறுப்புகளுக்கும் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆக்சிஜன், இந்த பிராணவாயுங்கிறது. ஸோ அதுதான் இந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நுரையீரல் வியாதிகளில் அதிகமான வந்து துணை நோய்கள்னு சொல்லுவோம். அந்த துணை நோய்களில் தான் முக்கியமாக இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற விஷயம், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயம், கிட்னி செயலிழந்து போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து அதோடைய துணை நோய்களாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ நிறைய வியாதிகள் வந்து அந்த துணை நோய்களோட தான் வருவாங்க. ஸோ பிரைமரி காசுன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் காரணத்துக்காக வரமாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரோக்குங்கும் போது அது திருப்பி நம்ம அவங்கக்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்கும் பொழுது நோயாளுடைய பிரச்சனைகள் தோக்கும்போது அவங்களுக்கு ஒரு இழப்பு பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதை அவங்க சரியாக கவனிக்காததுனால இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்கவாதம் வந்திருக்கும். அதுமாதிரி ஹார்ட் அட்டாக்லேயுமே வந்து கேட்டால் புகை பழக்கம் இருக்குன்னா இருக்குமாங்க, ஆனால் அதுக்கான வைத்தியங்களோ எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இழப்பு, அந்த ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை தான் இந்த நுரையீரல் இருதயத்தோடைய செயல் இழப்புக்கும் ஒரு காரணமாக இருக்கும்.
5: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட பொதுவாக காணப்படுற நுரையீரல் நோய்கள் அப்படின்னா நிமோனியா, காச நோய், ஆஸ்துமா இப்படி நிறைய நோய்கள் சொல்கிறோம் இல்லையா, இது ஒன்றுக்கு ஒன்று என்னென்ன அறிகுறிகளோட வேறுபடுது, இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
6: சார், தொற்று நோய் அதாவது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காற்றில் ஏற்படக்கூடிய, காற்று மூலியமாக நம்மளுக்கு பரவக்கூடிய வியாதிகள் தான். ஸோ நம்ம காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவக்கூடிய வியாதி அப்படின்னா இந்த காச நோய். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் கொஞ்சம் டென்ஸாக இருக்கிறது, ஸோ வீடு நெருக்கமாக இருக்கிறது, அது வேலை ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சம் நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த காச நோய்க்கு ஏற்ற தன்மைகள். ஸோ வந்து அந்த ஏற்ற தன்மைகளில் இருக்கும் பொழுது ஒருத்தர் இருமும் பொழுது வாயை துணி வச்சு இருமியிருந்தால் அவர் மற்றவருக்கு இப்போ பறக்க மாட்டாங்க. பட் அந்த பொது அறிவுகளில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த பொது அறிவு இல்லாததுனால ஒருத்தர் இருமிட்டார்னா பக்கத்தில் ரொம்ப இலவான மக்கள் இருக்கும்போது, சிறு குழந்தையாக இருக்கலாம், இல்லை வயது வரையும் இருக்கணும்னா அவங்களுக்கு டக்குன்னு அந்த நோய் வந்துடுது. ஸோ வந்து எந்த ஒரு நோய் அறிகுறிக்கும் முதல்ல வந்து ஒரு காய்ச்சல், ஒரு நாள்பட்ட ஒரு இருமலாக இருக்கலாம், இல்லை ஒரு 6 வாரமாக ஒரு காய்ச்சல் தொடர்ச்சியாக இருக்குது, ஒரு 6 வாரமாக இருமல் இருந்துக்கிட்டு இருக்குது, பசி எடுக்கலை, சாப்பிட முடியல, எடை குறைஞ்சிட்டே போகிறோம் அப்படின்னு போகும்போது அது காச நோய்க்கான அறிகுறியாக பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ சளியில் ரத்தம் கலந்து வர்றது, இது எல்லாமே காச நோயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சளி

0: எடுத்து நம்ம அருகில் உள்ள மருத்துவமனையில் இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை பண்ணால் கண்டிப்பாக காச நோயை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த நிமோனியா. நிமோனியா வந்து நம்ம இப்போ கொரோனா நேரங்களில் சொன்ன மாதிரி காச நோய் அல்லாத நிறைய கிருமிகள் இருக்குது. ஸோ அந்த கிருமிகள்னால் பாக்டீரியா இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்பு தான் இந்த நிமோனியா. ஸோ அந்த நிமோனியாவுக்கு வந்து ஒரு நாள்பட்ட வைத்தியம் தேவையில்லை. ஒரு கரெக்டாக ஒரு 14-21 நாள் ஒரு மருந்துகளை எடுத்துக்கிட்டோன்னா சரியாகும். இந்த காச நோய்க்கு ஒரு 6 மாதம் 8 மாதங்கிற வைத்தியங்கள் தேவைப்படும்.
1: நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
1: பாபு சார் கேளுங்க, டாக்டர் நம்ம கூட இருக்காங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. ஐயா
2: இந்த வீசியும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாலை நேரத்தில் வந்து ரொம்ப கூடுதலாகுது, ஆட்டோமேட்டிக்காக குடிக்கணும், என்ன காரணம் ஐயா?
0: இல்லைங்க, அதாவது ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து தட்பவெட்ப சூழ்நிலைக்கு மாறக்கூடிய விஷயம்தான் ஆஸ்துமான்னு சொல்கிறது, சரிங்களா? ஸோ வந்து நமக்கு பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்கள், இரவு நேரங்களில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. இன்னொன்று வந்து நம்ம படுக்கிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்கிடுறோம். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய காத்தோட்டங்கள் கம்மியாக இருந்தாலோ இல்லை அந்த ரூமில் இருக்கக்கூடிய தூசிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், இல்லை ஒரு குட் நைட்டோ இல்லை நம்ம கொசுக்காக போடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த நெடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நைட்டு நேரங்களில் இழப்பையோ இருமலையோ அதிகப்படுத்திடுது. ஸோ அதுதான் வந்து விஷயமே ஒழிய அது ஆஸ்மாங்கிறதோ வந்து நம்ம தட்பட்ப சூழ்நிலைக்கு மாறக்கூடியது
2: தான்.
1: நன்றிங்கய்யா. வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: இல்ல,
0: அதாவது உங்களுக்கு என்ன நோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? யூரின்ல ரத்தம் போகுது சொல்றீங்க, உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்றீங்க, ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றீங்க, என்ன நோய்னு கண்டுபிடிச்சிருக்காங்க? அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளுக்கு வைத்தியத்தை பண்ண
2: முடியும்.
0: இல்ல, நீங்க கரண்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரேடியோ தெரப்பின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் தனித்தனியா இருக்கு. அந்த நோய்க்கு பிடிக்கணும்னு சொன்னா அதை கண்டிப்பா பிடிச்சிதானே ஆகணும். ஸோ உங்க நோய் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க.
1: வாங்க, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் மேடம், நான் ஆலங்குளத்துலேருந்து பேசுகிறேன்.
1: ஆலங்குளத்துலேருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: பொன்னரசி.
1: பொன்னரசி பேசுறீங்க, உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.

0: வணக்கம்
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் அம்மா, விஷயமாக்கும் எங்க ஐயாக்கும் வணக்கம். நல்லா இருக்கோம்.
2: வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா.
1: அதாவது
0: யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கம்மா.
1: அஸ்ஸலாம் வலைக்கும், நான் கடையில இருந்து பீமா பேசுறேன்.
0: கேளுங்க.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: அதாவது எங்க வீட்டுக்காரங்க வந்து நைட் பண்ணு லேட்டா தான் வராங்க கடையில இருந்து. வந்தாலும் அவங்க சாப்பிட்டா சாப்பிடும் போது ஒரே எதுக்கழிச்சு, அது பழத்தது கூட சாப்பிடும், பழத்தை நிப்பாட்டியாச்சு.
2: சரிங்கம்மா.
1: கிடையாது
2: ஏற்களிப்பு தன்மைகள் எல்லாம் வராது.
1: வந்துருவேன் இந்த ஊரை விட்டு உங்க ஊருக்கு வந்துருவேன், வந்து சாப்பாடு பண்ணி தாரேன் அப்படின்னு.

சரிம்மா, உங்க டாக்டர் சொன்ன கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி. நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு தெனாலி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து நம்ம ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் கிட்ட பேசலாம்.

0: நேரம் 5:51. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் நேர்முகத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஒய்எம் முஹைதீன் ஹாஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபட்டுருக்கீங்க. இணைப்பில் நேர் இருக்காங்க, பேசலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: இணைப்பு
0: தெளிவா இல்ல, நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்க
1: மாட்டேங்குது. நம்ம உடம்புல இனிப்பு புளிப்பு உரப்பு இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம்,

0: இதுல உள்ள தன்மை நுழைநிலைக்கு எப்படிங்கிறத ஒரு ஒரு இதா சொல்லுங்க.
1: ஸோ வந்து நுரையீரலுக்கு ஏற்ற உணவுகள் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான். ஸோ வந்து நுரையீரல் வந்து இயற்கை கூட நம்ம அட்மாஸ்பியரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதுனால அதிகமாக விட்டமின் ஏ சத்து உள்ள ஆகாரங்கள், அதாவது கரோட்டினாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்ம பூசணிக்காய் மாதிரி, கேரட் மாதிரி, பப்பாளி மாதிரி, ஸோ அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கிறது, காய்கறிகள் எடுத்துக்கிறது வந்து நுரையீரலுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான சத்து உள்ள ஆகாரங்கள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிரேப்ஸாக இருக்கட்டும், லெமனாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு நினைக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்துக்கள் வந்து நுரையீரலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதாமாக இருக்கலாம், பிஸ்தாவாக இருக்கலாம், ஸோ முந்திரி பருப்பாக இருக்கலாம், இதுவுமே வந்து நுரையீரலுக்கு ஒரு முக்கியமான உணவுப் பொருளை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி காலிஃப்ளவராக இருக்கலாம், கோஸாக இருக்கலாம், ஸோ லீஃப் அதிகமான பெரிய லீஃப் உள்ள விஷயங்களாக இருந்து ப்ரோக்கோலின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த நுரையீரலுக்கு ஏற்ற உணவாக நம்ம எடுத்துக்க சொல்கிறோம்.
2: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த நிமோனியா அப்படிங்கிறது வந்து சிவியர் ஆகும்போது உயிரிழப்பு வரைக்கும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, இதில் வந்து வெரைட்டிஸ் இருக்கா, எந்த மாதிரியே நம்ம வந்து ப்ரிகாஷன் பண்ணிக்கணும் இதை பற்றி?
1: அதாவது நிமோனியா அப்படிங்கிறது வந்து பொதுவாக பாக்டீரியல் நிமோனியா, அதாவது நம்ம உடம்புல எந்த கிருமினாலும் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ கொரோனா நேரங்களில் கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி பாக்டீரியாலேயுமே நிறைய கிருமிகள் வகைகள் இருக்குது. டிபியுமே வந்து ஒரு பாக்டீரியா கிருமி தான். ஸோ அது மாதிரி ஃபங்கஸில் வர பூச்சக்காலான்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் நிமோனியாவும் இருக்குது. ஸோ நம்ம காமனாக நம்ம நிமோனியான்னு சொல்லக்கூடியது வந்து சீசன் நேரங்களில் மழைக்காலங்களில் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியல் நிமோனியா அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ஒரு சட்டுன்னு வந்துட்டு போகிற மாதிரி, அது வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும், மூணாவது நாள் பேஷண்ட் ரொம்ப சிக்காவாங்க, நாலாவது நாள் ஐசியூவில் இருப்பாங்க, வென்டிலேட்டரில் பண்ணுவாங்க, மருந்துகளை கொடுத்து நிறையா அதுக்கான வைத்தியங்கள் பண்ணும்பொழுது அது மீட்டு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். சிறு குழந்தைங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த பாக்டீரியல் நிமோனியான்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் நிறைய நிமோனியானால நிறைய நோயை நம்ம இழந்ததுனால தான் அந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டே வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு டிப்தீரியா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு போடக்கூடிய அந்த டிப்தீரியா இருக்கட்டும், இல்லை பெர்டூசிஸ் வேக்சின், டிபிடி வேக்சின் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பிசிஜி வேக்சினாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நோய் தடுப்பு முறைகள். இப்போ நிமோகாக்கல் வேக்சின் சொல்லக்கூடிய பிசிவி வேக்சினாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நோய் தடுப்பு, நோய் அந்த நிமோனியா வராமல் இருக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு வேக்சினாக பார்க்கப்படுது. ஏன்னா அதுக்காக நம்ம அந்த வேக்சினுடைய செலவு வந்து ஒரு ஒரு 300-400-500-600-1000 ரூபாய்க்கு முடிஞ்சிடும். பட் ஒரு நிமோனியா வந்து அதுக்கான ஒரு உடல்நில பாதிப்புக்காக இருக்கட்டும், இல்லை அது பொருள் செலவாக இருக்கட்டும், இல்லை நேர செலவாக இருக்கட்டும், அது வந்து இந்த வேக்சினேஷனை விட பல மடங்கு அதுக்கான ஒரு முதலீடாக அதுக்கு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ வந்து இந்த நிமோனியா அப்படிங்கிறது காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது வந்து பாக்டீரியல் கிருமியினால் வரக்கூடியது, அது அது கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கலாம். ஸோ அது வந்தாலும் வைத்தியங்களும் நம்மளுக்கு இப்போ உள்ள நவீன வைத்திய முறைகளில் இருக்குது.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், தங்கராஜ் பிரதூர்.
2: பேர் சொல்லுங்க சார்.
3: தங்கராஜ் மேடம்.
2: தங்கராஜ், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை சுருக்கமா கேளுங்க
3: சார். இந்த வலது கை தூக்க முடியாம இருந்துச்சு.
1: சரிங்க ஐயா.
3: இடது கை தூக்க முடியாம இருந்துச்சு.
1: சரி,
3: நுரையீரல் இருக்கும்.
1: இல்லை, உங்கள் வலது கையை தூக்க முடியாது, இடது கையை தூக்க முடியாது அப்படிங்கிறது வந்து நுரையில சம்மந்தமாக இருக்குன்னு எப்படி நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து அதை தானே எல்லாரும் முதல்ல பார்ப்போம். அதை வந்து மூளை பிரச்சனையாக இருக்கலாம், நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம் தான் முதல்ல எல்லாரும் பார்ப்போம்.
2: டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நேரம் 5:57 ஆயிட்டுருக்கு. இப்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா உலக நுரையீரல் தினம் கொண்டாட இருக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து நுரையீரல் ஆரோக்கியத்தின் வாழ்நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நுரையீரலை பாதுகாக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்னென்ன டெய்லி லைஃப்பில் நம்ம பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை சொல்லுங்கள்.
1: ஸோ அந்த உலக நுரையீரல் தினம் செப்டம்பர்

25 கொண்டாடுறோம். ஸோ இதில் வந்து நுரையீரலுக்கான ஹெல்த்துக்கான ஒரு அவேர்னஸ் தான் அந்த கருப்பொருள் அன்னையோடைய பேச்சு பொருளாக இருக்குது. ஸோ நுரையீரல் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் சொல்ல முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு உன்னதமான ஒரு மெல்லிய ஒரு உறுப்பு. அது வந்து செய்யக்கூடிய வேலையை அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வேலையை அதை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து அப்படின்னா நம்ம வந்து அது கேட்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து சுத்தமான ஒரு காற்றை மட்டும்தான். ஸோ வந்து நம்ம அந்த சுத்தமான காற்றை சுவாசித்தாலே நம்மளுக்கு எந்த வியாதியும் வரப்போகிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போது நம்ம வந்து அதிகமான வந்து இப்போது வந்து எப்படி வந்து அவுட்டோர் பொல்யூஷன் சொல்கிறோமோ அதேமாதிரி இன்டோர் பொல்யூஷனும் நம்ம வீடுகளில் கொஞ்சம் அதிகமாகவே ஜாஸ்தியாக

0: அதிகமான வந்து தூசியாக ஜெனரேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம சென்ட் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. துணிக்கு நிறைய வாடையான விஷயங்கள், துணி துவைக்கிற பவுடராக இருக்கட்டும், இல்லை அதுக்காக வாசனையாக போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த நெடியே நிறைய குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்கிறது இல்லை. ஸோ இண்டோரில் இப்போ நிறைய நேரங்களில் ஏசி யூஸ் பண்ணுறதுனால அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் சர்க்குலேஷன் வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம ஏசி யூஸ் பண்ணாத நேரங்களில் அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த கிராஸ் வென்டிலேஷனை திறந்து விட்டுட்டு ஒரு ஏர் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி பெட்ஷீட்டை உதறலேருந்து ஒரு ஹவுஸ் டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் நம்ம வந்து கேர் பண்ணுறோம்னா, நம்ம வீட்டை பெருக்கிறோமா வேக்யூம் கிளீனர் போடுறோமா எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு நாளாக மாற்றிடுறோம். ஆனால் அந்த ஒரு வாரமாக அந்த சேரக்கூடிய தூசிகள் வந்து அந்த நெடி வந்து நைட் நேரங்களில் உள்ளே போகும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் இழப்பு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேருது. ஸோ அது மாதிரி சாப்பாடுகளில் சாப்பாடு போகிற விஷயங்கள்லையுமே வந்து அதிகமான ஒரு கலரிங் ஏஜென்ட் இருக்கக்கூடிய இல்லை அதிகமான விஷயங்கள் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி, நல்ல சத்தான ஒரு சாப்பாடு, இதுவே இந்த நுரையீரலுக்கு போதுமான ஒரு விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நான் வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக வாழலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக, அதோடு நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. இதுவரைக்கும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம் உலக நுரையீரல் தினம் நேர்முகம். நம்ம கூட பங்கேற்றாங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஓஎம் முஹைதீன் ஹாஜி அவர்கள். நன்றி டாக்டர்.
0: நன்றி, வணக்கம் மேடம். வணக்கம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தாவைக்கவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சில் நிறைந்த நேயர்களுக்கு அன்பில் நிறைந்த இனிய மாலை வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம். இது நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி. உண்மையான ஆன்மீகம் அன்பில் தொடங்குகிறது. நாம் பிறருக்கு காட்டும் கருணையிலும் அன்பிலும் தான் இறைவன் வாழ்கிறான்.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இருள் எவ்வளவு அடர்ந்திருந்தாலும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி வெளிச்சம் தரும். அதுபோல மனதிலுள்ள இறை நம்பிக்கை எந்த சூழ்நிலையையும் கடக்க வைக்கும்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிலைப்பண்பலை 102.6 கைமாறு கருதாமல் பிறருக்கு செய்யும் சிறு உதவியும் இறைவனுக்கு செய்யும் வழிபாடே. பிறர் துயர் துடைப்பதே உண்மையான தர்மம்.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி நிலைப்பண்பலை 102.6. புயலுக்கு பின் நிச்சயம் அமைதி உண்டு. சோதனை காலத்தில் நாம் காக்கும் பொறுமையும் அமைதியுமே இறைவனின் அருளை பெற்றுத்தரும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை. நேரம் 6:35. எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள்.

கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. என்னைக்கு அப்படின்னா 25/9/2026 அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சங்கு கூட்டரங்களை வைத்து நடைபெற இருக்கு. இங்கே உங்களுடைய குறைகளை தீர்க்கும் விதமாக கோரிக்கை மனுக்கள் பெறப்பட இருக்கு. அந்த கோரிக்கை மனுக்களை நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட யூடி ஐடி கார்டோட ஜெராக்ஸு, குடும்ப அட்டை நகல் மற்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது எல்லாத்தையும் இணைத்து நீங்கள் கோரிக்கை மனுக்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த வாய்ப்பை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் இருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல்.

நேரம் 6:44 நிமிடம் கேட்டுட்ருக்கீங்க சேவை செய்திகள் எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சேவை செய்திகளில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியினுடைய தேதி மாற்றப்பட்டிருக்கு. அது எதற்காக அப்படின்னா, முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான நீச்சல் போட்டி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி அப்படிங்கிறது 16/9/2026 அன்னைக்கு நடைபெறுறதா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெறுறதுனால மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு போட்டி 6/10/2026 அன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதன்படி நீச்சல் மற்றும் கைப்பந்து போட்டி 6/10/2026 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் 6/10/2026 அன்று உரிய நேரத்தில் இந்த போட்டியில் பங்கு கொள்ளுமாறு அறிவுறுத்தவும் படுறாங்க. அது மட்டும் இல்லை, 2026 28/9 நடைபெறவிருந்த மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகள் 7/10/2026 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் வருது வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து, சின்மயி கார்த்திகோட குரலில் பாடல் இதோ கட்டளைகளில்.

எஃப்எம் ரெயின்போ 102.6ல் சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க. நிறைவான சேவை செய்தி என்ன அப்படின்னா, ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழே டிஜிடியில் நடத்தப்படக்கூடிய அகில இந்திய தொழில் தேர்வில் தனித்தேர்வர்களாக, அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக கலந்துக்கிறதுக்கான தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதில் தனித்தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பீடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கான வழிகாட்டுதல் இந்த இணையதளத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். www.skilltraining.tn.gov.in இந்த இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் நீங்கள் செஞ்சுக்கணும். அதே மாதிரி தேர்வு கட்டணத்தை, அதாவது தேர்வு கட்டணம் ரூபாய் 200, அந்த கட்டணத்தை www.karuvoolam.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தின் வழியாக ஈச்செல்லான் மூலமாக செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களோட விளக்கு குறிப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை எழுத்து தேர்வு நடைபெறும். 26/11/2026 அன்னைக்கு கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து அந்த முதல்நிலை தேர்வு நடைபெறும். இந்த எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு 27/11/2026 அன்னைக்கு நடைபெறும். இதற்கான முழு வழிகாட்டுதல்கள் www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தனித்தேர்வராக எழுத 21/9/2026 முதல் விண்ணப்பிக்கலாம். தனித்தேர்வராக விண்ணப்பிக்க கடைசி தேதி 9/10/2026. அதற்கு பிறகு பெறக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது, குள்ளநெறி கூட்டம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சென்மையோட குரலில்.

நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நேயர்களை நீ கேட்கலாம். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. ஏழு மணிக்கு அறிவியல் தகவலுடன் திரை இசை, 8:05 குக்கு நேர்ப்பு பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழரின் பண்பாட்டு பொக்கிஷம் என்னும் தலைப்பில். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிகழ்வுகளின் தொகுப்பு, இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். 10:20 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழியாக நேர்கள் இணையும் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:50 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குவோர் ஆர் கணேச நேரு அவர்கள். 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் உரை, வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே உரை, வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை, வழங்குவோர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை, பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை, வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா. நேர்களே, 9:30 காலை, 9:30 10:30 11:30 12:30 1:30 மாலை, 4 மணி 5:30 6:30 7:30 இந்த நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி

சரி, கள நிலவரம் இடம்பெறும். காலை 10:02 மனமிருமதே நேர்ப்பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணித்திருநாடு டார்ஜிலிங் மலை ரயில். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. எதிர்பாராமல் கணவரிடமிருந்து கிடைத்த பரிசு பற்றிய நினைவுகள். 1 மணிக்கு நலம் தானா ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள். 1:10 நலம் தானா ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள். 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. மாலை 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரம்.

நான்கு ஐந்துக்கு பொதிகை தும்பி, ஐந்து இரண்டுக்கு படமும் பாடலும். 1995 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:35 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9:00 இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சார நிகழ்ச்சி. நாளைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது பதிற்றுப்பத்தில் மானமும் வீரமும் எனும் தலைப்பில். 10:00 2026 நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளுடைய தொகுப்பு இடம்பெறும். 10:20 சுகமான ராகங்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டு நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6, உங்கள் அன்பின் அலைவரிசை. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். நிகழ்ச்சியில் நிறைய அறிவியல் தகவல் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6. இப்போ பாடல் வருது கும்கி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, ஹெட்ஃபோன் பயன்படுத்துகிறத பற்றி தான். இன்றைக்கி நம்மளில் பெரும்பாலானவங்க வந்து பாட்டு கேட்குறதுக்கும் ஆஃபீஸ் மீட்டிங்க்கும் தொடர்ந்து ஹெட்ஃபோன் அல்லது இயர்பட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே காது அடைச்ச மாதிரி இந்த இயர்பட்ஸ் போடுறதுனால காதுக்குள்ளே போகக்கூடிய அந்த இயல்பான அந்த காற்று போக்குவரத்து அப்படிங்கிறது தடையாகுது. இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, காதுக்குள்ளே ஈரப்பதமும் வெப்பமும் அதிகமாகி பாக்டீரியாக்கள் வந்து ரொம்ப வேகமாக பெருக தொடங்குதான். அது மட்டும் இல்லை, இந்த அதிகமான ஒலி அப்படிங்கிறது காற்றுல இருக்கக்கூடிய நுட்பமான நரம்பு செல்களை பாதித்து நிரந்தரமான செவித்திறன் குறைபாட்டை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அறிவுரை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 60-60 அப்படிங்கிற விதியை பயன்படுத்த சொல்கிறாங்க. அதாவது 60% வால்யூமை வச்சு அதிகபட்சமாக 60 நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு காதுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தீங்க அப்படின்னா காதோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. உங்கள் செவித்திறனை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த விதியை பின்பற்றலாம். ஏன் அப்படின்னா, அதிக நேரம் ஹெட்ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது ஆபத்து. நம்மளுடைய இன்னும் இருக்கக்கூடிய காலங்களில் செவித்திறன் குறைபாட்டை அது ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அச்சமூட்டக்கூடிய செய்தி அப்படிங்கிறது. இந்த தகவலோட பாரிஜாதம் படத்திலிருந்து பாடல் வருது, பாடலை கேளுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.

panas.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. அடுத்து நான் சொல்ல போகிற அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, 20-20-20 அப்படிங்கிற ரூல் தான். லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஒரு நாள் முழுக்கவே வந்து அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ நம்ம கண்கள் வந்து ரொம்ப சோர்வடையுது. குறிப்பாக இது வந்து அதிகமாக யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, யாரெல்லாம் அதிகமாக ஃபோன் பார்க்குறோமோ, யாரெல்லாம் அதிகமாக சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறோமோ, இவங்க எல்லாருக்குமே இந்த கண் சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும். பொதுவாக நம்ம கண்கள் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு 15-20 முறை இயல்பாக கண் சிமிட்டுமா. இதனால் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் சுரப்பிகள் வந்து கண்களை ஈரப்பதமாக வச்சுருக்குமா. ஆனால் நம்ம ரொம்ப நேரம் இந்த ஸ்க்ரீனை உத்து பார்க்குறப்போ இந்த இமைக்கிற எண்ணிக்கை அப்படிங்கிறது வெறும் 5-7 முறையாக குறைதான். இதனால் கண்கள் வறண்டு அரிப்பு மற்றும் பார்வை கோளாறும் ஏற்படுதான். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த 20-20-20 அப்படிங்கிற ரூலை வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 20 வினாடிகள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள் புத்துணர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 20 நிமிடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்கள் வந்து புத்துணர்ச்சி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் அவ்வளோ நேரம் பார்க்கும்போது இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இப்போ இந்த தகவலோட பாடல் வருது. வெப்பம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையோடு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நேரம் 7:19 ஆயிட்டுருக்கு. அடுத்த தகவல் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச தகவல் தான், ஆனாலும் ரொம்ப முக்கியமான தகவல். ஒரு முறை சொல்லிடலாம், இரவு நேர ஃபோன் பயன்பாடு குறித்த தகவல் தான். அதோடு சேர்ந்து தூக்கமும் இருக்குது இல்லையா? ராத்திரி தூங்க போகிறப்ப ஃபோன் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு குறைபாடாக இருக்கும். ஏன் நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு? இதற்கு காரணம் நம்ம ஃபோன் திரையிலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் தான். இந்த நீல நிற ஒளி அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு இன்னும் பகல் நேரம்தான் இருக்குது அப்படின்னு தவறான தகவலை அனுப்புறதுனால உடலில் தூக்கத்தை தூண்டக்கூடிய அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பு நின்று போகுது. இதனால தான் தூக்கம் கெட்டு மறுநாள் முழுக்க சோர்வாக நம்ம உணர்கிறோம். அதனால தான் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை தூர வச்சுருது அப்படிங்கிறது நம்ம நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகுக்கும். சில விஷயங்கள் செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் நலன் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். ஏன் அப்படின்னா, இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த தூக்கத்தை கெடுக்கிறதா இந்த ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. இந்த விஷயத்தோட இப்போ சூப்பரான பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் வருது கயல் திரைப்படத்திலிருந்து. இமானுடைய இசையில் வந்தனா ஸ்ரீனிவாசன், ஹரிச்சரனோட குரலில் பாடல் ஏதோ கட்டளைகள்ல.

வெறும் 7:24 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சூடான பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக் சம்மந்தமான ஒரு தகவல் தான். வெயிலில் நம்ம பயணம் செய்கிறப்போ அல்லது காரில் பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு தண்ணி குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மள பலருக்கு இருக்குது. ஆனால் அதிக வெப்பம் படும்போது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிமர் பிணைப்புகள் உடைந்து கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களும் கெமிக்கலும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் கலந்துருது. இதனால் உடலுக்குள்ள சில சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்டைஜெஷனும் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது செரிமான பிரச்சனையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வெயில் நேரத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்த்து எவர் சில்வர் அல்லது செம்பு பாட்டில்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட பாடல் வருது மைனா திரைப்படத்திலிருந்து. பென்னி தயாள் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் டிஎம்மானோட இசையில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெருமேழு மணி 35 நிமிடம், இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்குது, ரம்மி திரைப்படத்தில் இருந்து அபி ஜோத் புர்கருடைய குரலில் பூர்ணிமாவோட குரலையும் சேர்ந்து ஒலிக்குது ரம்மி திரைப்பட பாடல், டீமானோட இசையில்.

இரவு 7:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறது தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே சுட சுட ஒரு கப் காஃபி குடித்தாதான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம உடம்பு காலையில் எழும்பும்போது இயல்பாகவே கார்டிசால் அப்படிங்கிற சுறுசுறுப்பு ஹார்மோனை அதிகமாக சுரக்குமா. அந்த நேரத்தில் காஃபி குடித்தோம் அப்படின்னா உடம்பு காஃபினுக்கு பழகி போய் அந்த கார்டிசாலோட வீரியம் குறைஞ்சிருமா. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மதிய வேளையில் திடீர்னு ஒரு சோர்வு நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சு குறைஞ்சது ஒரு 90 நிமிடங்களுக்கு, அதாவது 1:30 பிறகு முதல் கப் காஃபி குடிக்கிறது தான் உடம்புக்கு ஒரு முழு ஆற்றலை தரும் அப்படின்னு சொல்லுது அறிவியல். சரி, இந்த தவறோட சூப்பரான பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் சாட்டை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:45 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஒரே இடத்துல உட்காந்து மணிக்கணக்காக வேலை செய்கிற கலாச்சாரம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிருச்சு. அதனால் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு ஒரே இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய எல்பிஎல்னு சொல்லக்கூடிய லிப்போ புரோட்டீன் லைப்பேஸ் அப்படிங்கிற என்சைமோட செயல்பாடு 90% குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உடம்பில் தேவையில்லாத கொழுப்பு சேர தொடங்குமா. நீங்கள் மாலையில் உடற்பயிற்சி செஞ்சால் கூட இந்த தொடர் உட்காரக்கூடிய பழக்கம் உங்கள் உடம்பை பாதிக்கும். அதனால் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஒரு முறை எழுந்து 2 நிமிஷங்கள் நடக்கிறது அல்லது உடலை நீட்டி நிமிர்வது அப்படிங்கிறது இந்த லிப்போ புரோட்டீன் லைப்பேஸை வந்து இந்த என்சைமை மீண்டும் சுறுசுறுப்பாக்குமா. இதனால் உடம்பில் தேவையில்லாத கொழுப்பு சேர்றது அப்படிங்கிறது தடுக்கப்படுது. நவீன அறிவியல் அப்படிங்கிறது நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எக்கச்சக்கமான அறிவுரைகளை சொல்லுது. ஆனால் அந்த அறிவுரைகள் எல்லாத்தையுமே நம்மளால் பின்பற்ற முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை முறையாக பின்பற்றணும் அப்படின்னா நம்ம உடல் நலத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். உடல் நலத்தை விட முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் வேறு என்னங்க இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் உடல் நலனை முன்னிட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் நலன் தான் நம்மளை பாதுகாக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாடல் வருது தேசிங்கு ராஜா திரைப்படத்திலிருந்து, ஸ்ரேயா கோஷலோட குரலில், இடி இமானோட இசையில்.

திருமழ்மணி 52 நிமிடம் நிறைவு போதிக்கு நம்ம வந்துட்டோம் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சிக்கு. நிறைவான தகவல்கள் என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு அது வந்து ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது. அதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய அந்த செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரே கிளிக்கில் தகவல்களையும் படங்களையும் நம்ம நொடியில் பெற்றுடுறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய எனர்ஜி செலவாகுது அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஏஐ கேள்விக்கும் அதற்கான தரவு மையங்கள்லேருந்து, அதாவது டேட்டா சென்டர்ஸ்லேருந்து மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதுக்கு ரன் ஆகுதான். அது மட்டும் இல்லை, ஒரு ஏஐ படத்தையோ அல்லது பதிலையோ உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை முழுமையாக சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு மின்சாரமோ, அதே போல் அந்த கம்ப்யூட்டர்களை குளிர்விக்கிறதுக்கு சுமார் 1.5 லிட்டர் தண்ணீரும் செலவாகுதான். அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை தேவைக்கு மட்டும் பொறுப்போடு பயன்படுத்தணும் அப்படின்னா அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஏஐ பயன்பாடு அப்படிங்கிறது இப்போ தேவையான ஒன்றாக தான் இருக்குது. அதே சமயத்தில் அதை தேவைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய அந்த செலவை நம்ம குறைக்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மைக்ரோவேவ் ஓவனில் சமைக்கும்போது கதிர்வீச்சு தாக்கி உணவோட சத்துக்கள் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை இருக்குதான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ் ஓவனில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரேடியோ அலைகள் அப்படிங்கிறது ஆபத்தில்லாத ரேடியோ அலைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உணவில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளை அதிர்வடைய வச்சு அது சூடாக்குது. சொல்லப்போனால் தண்ணீரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வேகிறத விட மைக்ரோவேவ் ஓவனில் குறைஞ்ச நேரத்தில் சமைக்கும்போது விட்டமின் சி போன்ற சத்துக்கள் வீணாகாமல் அப்படியே உணவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.

சரியான பாத்திரங்களை நம்ம வந்து மைக்ரோவேவ் அவனில் பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த மைக்ரோவேவ் அவன் சமையல் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான சமையல் தான். இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது. மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து சசி சசிசரன் மற்றும் மாளவிகா குரல்களில்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நிறைவுபெற்றது அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள். செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம் குக்கு நிகழ்ச்சி, வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோரின் முயற்சி காரணமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் முன்கூட்டியே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வதோதராவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்தவொரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரை அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மைபாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் தாவேக அரசு இதற்கான உறுதிமொழி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களில் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை போக மீதமுள்ள கடன் தொகையை கட்டாயப்படுத்தி வசூல் செய்யும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். நிலுவைத் தொகையை செலுத்த இயலாதவர்களுக்கு புதிய கடன்கள் வழங்க மறுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரம் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா

காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம், குரல் பதிவு அனுப்பலாம், குறுஞ்செய்தியும் அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9443-6074. இந்த எண்ணுக்கு நீங்கள் குரல் பதிவு அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். என்ன திரைப்படம், என்ன பாடல், யார் எங்கேருந்து விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட மறந்துடாதீங்க. குரல் பதிவுலையும் அதை குறிப்பிட மறந்துடாதீங்க. அதே போல் குரல் பதிவு செய்யும்போது இரைச்சல் இல்லாத பின்பகுதியில் பாடல் ஒலிக்காத இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் குரலை பதிவு செஞ்சு உங்கள் விருப்ப பாடலை பதிவு செஞ்சு அனுப்புங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா கரையிருப்பு பாலாஜி, பவித்ரா, வெண்பா இவங்களுக்காக வருது. சாமுண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார் பழையபேட்டை நல்லையா. அவருக்காக பாடல் வருது மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

நேரமட்டுமணி 16 நிமிடம் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கக்கூடிய அன்பான நேயர் திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி எம் கருப்பசாமி அவருக்காக பாடல் வருது. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திருநெல்வேலி டவுன் சங்கர நாராயணன் பெரியசாமி அவருக்காக பாடல் வருது சிம்மராசி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் மட்டும் 26 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் அன்பான நேயர் தியாகராஜ நாயர் செந்தில் வேல் முருகன். அவருக்காக பாடல் வருது முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சியோடு. நேரம் 8:31 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வெங்கடாம்பட்டி சித்ரா. அவங்களுக்காக பாடல் வருது, நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 8:36 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சாத்தான்குளம், சாத்தான்குளத்திலிருந்து வைதேகி அவங்களுக்காக பாடல் வருது. ஐயா திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஏரல்லேருந்து விஜி. அவங்களுக்காக பாடல் வருது எஜமான் திரைப்படத்திலிருந்து.

2:46 நாற்பத்தாறு நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியோட ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சிங்கம் பாறையிலிருந்து ஜெரால்டினால் அவங்களுக்காக பாடல் வருது. வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள்.

குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி டவுன் வள்ளிராஜ், பரமேஸ்வரி, யஷ்வந்த் ஸ்ரீ, முதிர் முதியோன், ஷர்வினி, பிரதீகா, இவங்களுக்காக பாடல் வருது. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை.
2: மேகம் கருக்க மின்னல் மின்ன கொட்டும் இசை மழையில் செவிகள் நனைய, இசை சாரலில் இதயம் குளிர்ந்திட, இசையாய் அழைக்கிறது எஃப்எம் ரெயின்போ. என்னடா இசை மழை பொழிய போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

7 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாறு சொல்லாத வாழ்க்கை கதைகளை இலக்கியம் சொல்லும். அந்த வாழ்க்கை வரிகளை தேடி வரும் இனிய நேரம் இது, இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது 50 காப்பியங்கள் தமிழரின் பண்பாட்டு பொக்கிஷம் எனும் தலைப்பில். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வரலாற்று நூல்களை தேட வேண்டியதில்லை. நம்முடைய இலக்கியங்களுக்குள்ளேயே அதற்கான பல தடயங்கள் இருக்கின்றன. அதிலும் 50 காப்பியங்கள் முக்கியமானவை. இவற்றில் கதைகள் இருக்கின்றன, அதோடு அந்த காலத்து வாழ்க்கையும் இருக்கிறது. நகரங்கள் எப்படி இருந்தன, மக்கள் எதை நம்பினார்கள், கலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அறத்தை எப்படி பார்த்தார்கள் என்பதையெல்லாம் இந்த காப்பியங்களின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் இவை தமிழரின் பண்பாட்டு பொக்கிஷம் என்று அழைக்கப்படுகின்றன.

ஐந்து காப்பியங்களில் முதலில் நம் நினைவுக்கு வருவது சிலப்பதிகாரம். கண்ணகியின் கதை வழியாக ஒரு பெண்ணின் மன உறுதியையும் ஒரு நாட்டின் நீதியையும் அது நமக்கு காட்டுகிறது. சிலப்பதிகாரம் என்றாலே கண்ணகிதான் நினைவுக்கு வருவாள். ஆனால் அந்த காப்பியத்தை கொஞ்சம்

திறந்து பார்த்தால் கண்ணகியை கடந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பூம்புகார் நகரம் எப்படி இருந்தது, அங்கே நடந்த விழாக்கள் எப்படி இருந்தன, வணிகம் எப்படி நடந்தது, இசையும் நடனமும் எப்படி சிறந்திருந்தன என்பதற்கெல்லாம் சிலப்பதிகாரம் சாட்சியாக இருக்கிறது. மாதவியின் அரங்கேற்றம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். அதேபோல் கோவலன் மதுரையில் தவறாக தண்டிக்கப்படும் போது கண்ணகி அரசனிடம் சென்று கேட்கும் கேள்வி இன்னும் நம் காதில் ஒலிக்கிறது. தேராமண்ணா என்று அவள் கேட்பது தனக்காக மட்டும் கேட்கும் குரல் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கானது. இப்படி பார்த்தால் சிலப்பதிகாரம் ஒரு கதை மட்டுமல்ல, அது ஒரு காவியம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் காணவிருக்கும் இலக்கியம் மணிமேகலை. நம்மை இரக்கத்தின் பக்கம் அழைத்து செல்கிறாள் மணிமேகலை. செல்வமும் வசதியும் இருந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதையே தன் வாழ்க்கையின் நோக்கமாக எடுத்துக் கொள்கிறாள். அவளிடம் இருக்கும் அமுத சுரபி எவ்வளவு உணவு கொடுத்தாலும் குறையாத பாத்திரம் என்று காப்பியம் சொல்கிறது. அந்த அற்புதத்தை விட அதன் பின்னால் இருக்கும் எண்ணம்தான் முக்கியம். ஒருவர் பசியோடு இருக்கும்போது முதலில் அவருடைய பசியை போக்க வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம். சிறைச்சாலைக்கு சென்ற மணிமேகலை அங்கிருப்பவர்களுக்கும் உணவு கொடுக்கிறாள். அவர்களுடைய குற்றத்தை பார்க்காமல் அவர்களுக்குள் இருக்கும் உயிரை பார்க்கிறாள். இதுதான் மணிமேகலை சொல்லும் பெரிய செய்தி. இப்படி மனித நேயத்தை பேசும் மணிமேகலைக்கு பிறகு வாழ்க்கையின் வேறொரு முகத்தை சொல்கிறது சீவக சிந்தாமணி.

சீவக சிந்தாமணிக்குள் நுழைந்தால் ஒரு செழிப்பான உலகம் நம்மை வரவேற்கிறது. அரண்மனைகள், நகரங்கள், ஆடை அணிகலன்கள், இசை, நடனம் என்று வாழ்க்கையின் அழகான பக்கங்கள் நிறைய இருக்கின்றன. சீவகனின் வாழ்க்கையில் காதலும் இருக்கிறது, போரும் இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது. இப்படி எல்லா இன்பங்களையும் அனுபவித்த பிறகு ஒரு கட்டத்தில் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து துறவரத்தை நோக்கி செல்கிறான் அவன். இதுதான் இந்த காப்பியம் நமக்கு காட்டும் முக்கியமான திருப்பம். வாழ்க்கையை

அனுபவிப்பது ஒரு பக்கம், அது நிரந்தரமானது அல்ல என்பதை உணர்வதும் இன்னொரு பக்கம். இந்த இரண்டு நிலைகளையும் சீவக சிந்தாமணி இணைத்து காட்டுகிறது. இப்போது 50 காப்பியங்களில் மீதமிருக்கும் 2 காப்பியங்களை நாம் காணவிருக்கிறோம் வரக்கூடிய பாடலுக்கு பின்னால்.

வளையாபதி அறம், ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை போன்ற கருத்துக்களை பேசியது. குண்டலகேசியோ ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணத்தோடு அறிவையும் சமய சிந்தனைகளையும் இணைத்து பேசுகிறது. கேள்வி கேட்பதும் வாதம் செய்வதும் உண்மையை தேடுவதும் அதில் முக்கியமான இடம் பெற்றிருக்கின்றன. முழு நூலும் இல்லை என்றாலும் கிடைத்திருக்கும் சிறு பகுதிகளே அந்த காலத்தில் தமிழில் எவ்வளவு ஆழமான சிந்தனைகள் இருந்திருக்கின்றன என்பதை நமக்கு காட்டுகின்றன. இதனால்தான் ஒரு நூல் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதற்காக அதன் மதிப்பு குறைந்து விடுவதில்லை. அதன் தடயங்கள் கூட நம் பண்பாட்டு வரலாற்றின் ஒரு பகுதியே. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது 50 காப்பியங்கள் தமிழ் பண்பாட்டின் பொக்கிஷம் எனும் தலைப்பில்.

சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த ஐந்து காப்பியங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் தமிழரின் வாழ்க்கை எவ்வளவு பரந்தது என்பது புரிகிறது. ஒரு பக்கம் கலை இருக்கிறது, இன்னொரு பக்கம் நீதி இருக்கிறது, பசியை போக்கும் இரக்கம் இருக்கிறது, வாழ்க்கையின் நிலையாமை பற்றிய சிந்தனை இருக்கிறது, அறிவை தேடும் மனம் இருக்கிறது. அதனால்தான் ஐம்பெரும் காப்பியங்கள் பழைய கதைகளாக மட்டும் நின்றுவிடவில்லை. நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எதை பெரிதாக நினைத்தார்கள் என்பதற்கான நினைவுகளாக இருக்கின்றன. ஒரு தலைமுறை விட்டு சென்ற செல்வத்தை அடுத்த தலைமுறை பாதுகாப்பது போல இந்த இலக்கிய செல்வத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மொழியின் பெருமை அதன் சொற்களில் மட்டுமல்ல, அந்த சொற்களில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையிலும் இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் நீண்ட நினைவாக இன்று நம்மிடம் இருக்கின்றன ஐம்பெரும் காப்பியங்கள். நிறைவு பெற்றது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

இதுவரை இணைந்திருந்தோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து சென்றது ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழரின் பண்பாட்டு பொக்கிஷம் என்னும் தலைப்பில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.

நேர்களே, 10 மணிக்கு நேர்கள் கேட்கவிருப்பது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு.

இனிய இரவின் இன்ப வணக்கங்கள் நேர்களே. நிறம் 10:20. இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் ஒலிக்க காத்திருக்கிறது. சுகமான ராகங்கள், சுகமான ராகங்களில் உங்களது பாடலும் இடம்பெற வேண்டுமா? அழைக்கலாம் இந்த எண்களில் 0462 2561332 மற்றும் ஒரு இலக்கம் 2561333.

0: சுகமான ராகங்களில் இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தெக்கிகம்ல இருந்து மல்லிகா பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: எனக்கு பேசலும் பிள்ளையில இருந்து அம்மம்மா வந்தது என்ன சிங்கக்குட்டி அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறது?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறமா. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல்
1: கேட்கலாம்? நிலக்கரும்பு காதல இருந்து ஒரு சனம் செஞ்சிருக்கு.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றி, நன்றி.

0: நிறம் 10:33 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார். சார், கோல்பிட்டிருந்து விஜயகுமார் பேசுறேன் சார்.
0: நல்லமா இருக்கீங்களா
1: சார்? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கறீங்க
1: சார்? இதய கோயில் சார், இதயம் ஒரு கோயில் பாடல் சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் ஏதோ காற்றலைகள். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து.
1: நன்றி, நன்றி.

0: இனிய வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: ஒரு கைதியின்
0: பாடல் இதோ காற்றலைகளில். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.

0: சுமைகள் சுகமாகும் நேரமிது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்களில் இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு பொழுதில் இனிய வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுது யார்?
1: உங்கள் அன்பிற்கு பாத்திரமான அன்பு நேயர் மரதகம் வீரவாணியில் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்குறீங்க?
1: படிக்காதவன் படிக்காதவன் படத்துல இருந்து ஊரும் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி.
0: உங்களுக்காக அந்த பாடல் இதோ காட்சிகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: இரவு பொழுதை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம், வருக வணக்கம்.
1: இசையோடு நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மற்றும் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் மணிமுத்தாறு கணேஷ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு நமஸ்காரம் சார்.
0: வணக்கம் சிந்துபுதரி முருகன் சார், சொல்லுங்க.
1: இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: இப்போ இங்கே பிறந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு ஆச்சு, ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பாடல் சார்.
0: சரிங்க சார், உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

சவாஷ். தகுதி மீதா கதி மீதா தத்தா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா சிக்கி சிக்கி சிக்கி. தந்தன கடிதை தந்தன கடிதை.

0: இரவின் இமைகளை இதமாய் வருடும் இந்நேரம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கணும் சார். யார் பேசுறீங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவமுருகன், காயல்பட்டினம்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: பாடல் வந்து சொல்ல துடிக்குது மனது படத்துல இருந்து,
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல சார். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு.
1: நன்றி.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலிருந்து MS விஸ்வநாதன் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கிறது. சந்திப்பு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் இருபட பாடல்களாக மெல்ல திறந்தது கதவு, கடலோர கவிதைகள் ஆகிய இரு படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து சில பாடல்கள். முதலில் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: அடுத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: சித்ரா, சசிரேகா, எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல்.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

ஹாசன் ஊர் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு

நேர்கள் இதுவரை மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி கடலோர கவிதைகள் படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

இரவின் மடியின் நிகழ்ச்சியில் நிறைவாக இளையராஜா குழுவினரோடு இணைந்து பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நினைவில் நின்றவை ஒலிக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் 500,000, நம் நாடு, அடிமைப்பெண் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக 500,000 படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

500,000 படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ஏஎல் ராகவன், திருச்சி தங்கராஜு, எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: அடி சக்க
1: திடீர் மேளம்.
0: கல்யாண பந்தலிலே துடும் துடும் துடும், காதலுக்கு ஒரு காலேஜ் ஒய் ஒய் ஒய், குந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி ஒய் ஒய் ஒய்.

0: ரெண்டு
1: மேலே வேணாம்.
0: தன்னாலே புரிஞ்சிடுச்சா குவா குவா குவா, காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய், உந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி.
2: அடுத்து எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: நாளைக்கு நேரமில்லை, இன்றைக்கு வாருங்கள், நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள்.
1: அடுத்து எஸ் வி பொன்னுசுவாமி பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு, படைத்தார் பூமியை இறைவன்.
1: நேயர்கள், இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் 500,000 படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். அடுத்து நம் நாடு படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குழுவினரோடு இணைந்து பாடியுள்ள பாடல்.

நினைவில் இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நம் நாடு படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். அடுத்து அடிமை பெண் படத்திலிருந்து பாடல்

0: ஜெயலலிதா அவர்களின் குடலில் ஒலித்தது அடிமை பெண் படப்பாடல். அடுத்து ஒலிக்கிறது டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: ஏமாற்றாதே ஏமாற்றாதே

0: 26th and 27th September. It said that the Reserve Bank of India has granted approval for all bank branches, offices, ATM link branches and currency chests to remain fully operational on Sunday. An Indian badminton team settled for the bronze medal after facing 1-3 defeat to China in the semi-final in Aichi, Japan. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையின் நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் அழியாத கோலங்கள், நினைத்தாலே இனிக்கும், அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்கள் கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக அழியாத கோலங்கள்.

இதுவரை நாம் கேட்டது அழியாத கோலங்கள் என்ற படத்திலிருந்து சில பாடல்கள். பண்பலை 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்தாலே இனிக்கும்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை அழியாத கோலங்கள்

நினைத்தாலே இனிக்கும், அழகே உன்னை ஆராதிக்கிறேன் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்க இருக்கிறோம். கிளாட்வின் சார்லஸ் அவர்கள், தப்லா.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை அபர்ணா பன்ஷிகர் அவர்களின் பாட்டு, ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசை, தலத் மொஹ்மூத் அவர்களின் கசல் ஆகியவை கேட்டோம். பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं अंजलि। भारत ने रूस और ईरान

நிகழ்ச்சியில் அடுத்து மறுகேலரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம்,

நிகழ்ச்சியில் அடுத்து ரஞ்சனி என தொடங்கும் தஞ்சாவூர் சங்கராயர் இயற்றிய பாடல் ராகமாலிகா ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஷர்மா நகர் பிவிஎன் தேவராஜ், டி பாகேஸ்வரி ஆகியோரின் நாகஸ்வர இசை, எல் எண்டத்தூர் ஜி விநாயகம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெலிசிதி மூச்சமு என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ரேவதி ராகம், திஸ்ர நடை.

நிகழ்ச்சியின் நிறைவாக துங்க தீர விராஜம் என தொடங்கும் கமலேச விட்லாதாஸ் அடியற்றியது சாலக்க பைரவி ராகம் ஆதி தாளம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கியிருக்கும் இந்த பாடலின் படம் ஔவையார். குரல் கே பி சுந்தரம்பாள்.
1: ஐயனே அந்த துணையனே விரைவிற்கும் துய்யனே ஆனைமுகனே

புகழ் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

நேரம் 5:30. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் இனி தொடரும் இந்த குரல் எம் தண்டபாணி தேசிகர், படம் நந்தனார்.